நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி இன்று திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:49. தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரல், குரல் எண் 216. அதிகாரம் ஒப்புரவு அறிதல். குரல் பயன்மரம் உள்ளோர் பழுதாற்றால் செல்வர் நயனுடை யான் கண் படின். விளக்கம் ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அஃது ஊரின் நடுவே உள்ள பயன்மிகுந்த மரம் பழங்கள் பழுதாற் போன்றது.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற
1: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல
4: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்ல.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: பத்து மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க நடம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, பத்து மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா பத்து மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில பத்து மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
6: தெரியாது சார்.
5: கோரி மேடு
6: தெரியவே தெரியாது சார்.
5: கீழூரு, அரியூரு, பங்கூரு
6: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
7: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே. நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு

0: என்னப்பா ஹம்மிங்ல ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கு நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்லே நேரம் 6 மணி. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இணைத்தானும் நல்லவை கேட்க, வெறி நாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கறவை மாடு வளர்ப்பில் தீவன செலவை குறைப்பது குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். அலமாரியில் துணிமலை, அழியும் நம் பூமி தொடர்ச்சி. வழங்குபவர் எல் சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. விளையாட்டுக் களம் கராத்தே குறித்து பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ ஃபேஷியல் பால்சி எனும் முகவாதம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ்.

7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 8:55 நாம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல் ராஜ். 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணை வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. வளமான பாரதம் விபிஜி ராம்ஜி வெப்சைட் பாரத் கேரண்டி ஃபார் அஜ்விகா மிஷன் கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:35 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வெறிநாய்க்கடி என்றும் ராபிஸ் நோய் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி பொது மருத்துவத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி. முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம்.

8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம். இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னை அஞ்சல் காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 முதல் 1:30 வரையிலும் பிற்பகல் 3:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கு ஒரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

9215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்கள் பாட்டு, எஸ் பி அனந்தபத்மநாபன் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம். 10:22 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு வருமுன் காப்போம். நெறிப்படுத்துகிறார் எஸ் மீனாட்சி.

நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்கலாமா? வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல் வேளாண்மை குறித்த பரங்கிப்பேட்டையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆராய்வு மையத்தின் முன்னாள் புல முதல்வர் முனைவர் பி ஆனந்தராமன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சாமி தண்டபாணி அவர்கள் பாடிய அப்பர் திருதாண்டகம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சிக்கில் குருசரன் பாட்டு. மாலை 4 மணிக்கு ஜல்லிக்கட்டு காலை திரைப்பட ஒளி சித்திரம் இசை தேவா இயக்கம் மணிவாசகம். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது வானம் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6 மணி முதல் 6:10 வரையிலும், இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், இரவு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். ஸ்பாட்லைட் 9:15 டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டு கால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6, 9, 8, 15 பிற்பகல் 2 மணி 3, 5 இரவு 9 மணி 11, 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 10:11 மற்றும் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். நேரம் காலை 6:10. நேயர்கள் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்துச் செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறிநாய் கடியால் விளையும் ரேபிஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக்கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28 உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரசால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த

0: நாளை நினைவு கூறும் நாள் இந்நாள். நாய் கடித்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும் முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28 தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர் வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேயர்கள் இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். நேரம் 6:15. இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் வருகிறது கே ஜே யேசுதாஸ் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 11 நாள் திங்கட்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். கறவை மாடு வளர்ப்பில் தீவன செலவை குறைப்பது குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன்.

0: என்னப்பா கூட்டுக்கிட்டே இருக்கிற நீ பாட்டுல போயிட்டே இருக்கிற
1: மாடுகளை மேட்சலுக்கு.

0: கூட்டிட்டு போறா.
1: சரி சரி, நீ அந்த வயல தானே மேய விட போற?
0: ஆமா ஆமா.
1: சரி, அதை விட்டுட்டுங்க வா.
0: இப்படி இப்படியாப்பா, இப்படி இப்படியா, இப்படியா காத்த முத்து அந்த மேய விட்டுட்டு வந்துடுறேன்.
1: சரி சரிப்பா, சீக்கிரம் வாப்பா.
0: சரிப்பா சரிப்பா. சொல்லு காத்த முத்து, என்ன விஷயம்?
1: ஏப்பா, மாடு எல்லாம் நல்லாதான் இருக்கு.
0: ஆமா,
1: கறவை எப்படி போயிட்டு இருக்கு?
0: காத்த முத்து, என் மாடை பார்த்தா நல்லா போஷாக்கா தான் இருக்கும், ஆனா 2-3 லிட்டர் தான்ப்பா கறக்குது. இந்த மாட்டு தரகுற என்ன ஏமாச்சாம்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா.
1: ஏப்பா, இந்த நெத்தி சுழி, வால் சுழி, முதுகு சுழி இதெல்லாம் பாக்குறீங்க, ஆனா கறவை மாடு நல்லா கறக்குமாங்கறதையும் நம்ம கவனிச்சு வாங்கணும்ப்பா.
0: அப்படிதான் வாங்கினா.
1: நீ வாங்கினப்ப 5 லிட்டர் கறந்துதா இல்லையா?
0: ஆமாம்பா, வாங்கும் போது 1 வாரத்துக்குள்ள கறந்துச்சு, ஆனா இப்ப கறக்கலப்பா.
1: ஏப்பா, அப்படின்னா உன் மேலதான்ப்பா தப்பு இருக்கு.
0: என்னது, ஏன் மேலையா?
1: ஆமாப்பா.
0: என்னப்பா சொல்ற?
1: மாட்டுக்கு சரியான அளவுல நீ தீவனம் கொடுக்கறியா இல்லையா?
0: கதமுத்து, நான் கொடுக்காம இருப்பேனப்பா. காலையில மேய்ச்சலுக்கு ஓட்டுன்னு போறேன், மதியமும் தண்ணி காட்டி இன்னொரு மேய்ச்சலுக்கு கூட்டுன்னு போறேன், சாயங்காலம் வந்தா தவிடு புண்ணாக்கு வைக்கிறேன். இதுக்கு என்னப்பா குறைச்சல? இது மட்டும் இல்லாம புல்லு வர அறுத்து போடுறேன்ப்பா.
1: இதெல்லாம் பத்தாதுப்பா. நிறைய பேர் இது போதும், மாடு நல்லா கறக்கும்னு நினைக்கிறீங்க.
0: ஆமா,
1: ஆனா இதெல்லாம் மாடு கறக்கிறதுக்கு பத்தாது. நீ போடுற தீவனம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-3 லிட்டர் தான் கறக்கும். நான் சொல்றது உண்மையா?
0: ஆமா, நீ சொல்ற மாதிரிதான்.
1: அப்படின்னா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? சரியான முறையில உணவை கொடுக்கல.
0: ஆனா நிறைய தானே குடுக்கறேன், ஆனா ஏன் தான் பால் சரியா கறக்க மாட்டேங்குன்னு தெரியல.
1: ஏப்பா, அந்த தீவன செலவுங்கிறது நமக்கு ஒரு பெரிய செலவு தான்.
0: ஆமா,
1: ஏன்னா பால் எவ்வளவு கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம தீவனமும் கொடுக்க முடியும். நிறைய பேர் தீவனத்தை குறைக்கும் போது பாலும் குறைஞ்சத கவனிக்க மாட்டேங்கிறாங்க.
0: ஓஹோ.
1: கத்தமுத்து, பொதுவா தமிழ்நாட்டுல 90% கலப்பின மாடுகள் மேய்ச்சல் முறையில தான் வளர்க்கிறோம் நம்ம.
0: ஆமா,
1: நம்முடைய மேய்ச்சல் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ சொன்ன இல்லையா, காலையில மாட்டை நஞ்சைக்கோ புஞ்சைக்கோ ஓட்டிட்டு போய் ஒரு நீளமான கயிறை கொண்டு முளகு அடிச்சு கட்டி விட்டுறது.
0: ஆமா, கட்டிடுவேன்.
1: மதியானம் கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு வேற இடத்துல மாத்தி கட்டுறது.
0: ஆமா,
1: அதுக்கு பிறகு சாயந்தரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு ஏதோ கொஞ்சம் தீவன கழிவுகளை போட்டு தண்ணி காட்டிட்டு அப்புறம் பால் கறக்க வேண்டியது.
0: ஆமா,
1: இவ்வளவுதான் நம்ம உணவு கொடுக்கறோம்.
0: ஆமா,
1: ஆனா இதெல்லாம் பத்தாதுப்பா.
0: இது பத்தாதா?
1: சரி விகித உணவு கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம பாக்கிறதே இல்லப்பா.
0: காத்தமுத்த, பால் அதிகமா கறக்கிறதுக்கு என்னதான் வழிப்பா?
1: எப்பா, பசுந்தீவனம் மட்டும் நீ கொடுக்கற,
0: சரி,
1: அதுவே நான் பத்தாதுன்னு சொல்றேன். ஒரு மாட்டுக்கு குறைந்தபட்சம் 25 கிலோ நம்ம பசுந்தீவனம் கொடுக்கணும்.
0: ஓஹோ.
1: இப்ப மேய்ச்சலுக்கு போனுச்சுன்னா ஒரு 12 கிலோல இருந்து ஒரு 13-14 கிலோ வரைக்கும் தான் அது சாப்பிடும்.
0: ஆமா,
1: அப்ப நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு மேலும் ஒரு 12-13 கிலோ நம்ம வந்து பசுந்தீவனம் கொடுக்கணும்.
0: ஓஹோ,
1: இது மட்டும் பத்தாது.
0: ஆமா,
1: இது போக அடர்த்தீவனம் ஒரு 2 கிலோவாவது நம்ம கொடுக்கணும்.
0: அடர் தீவனம்னா என்னப்பா கொடுக்கணும்?
1: எப்பா, நம்ம இந்த கலப்பு தீவனம்லாம் விக்கிறாங்க இல்லையா?
0: ஆமா,
1: அடர் தீவனம் நமக்கு கடையிலயும் கிடைக்குது.
0: ஆமா,
1: இல்லனா நாமளே தயாரிச்சு கூட நம்ம மாடுகளுக்கு கொடுக்கணும்பா.
0: ஓஹோ,
1: இப்ப நான் சொன்ன அளவு இருக்குல்ல?
0: ஆமா,
1: இது 5 லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கான அளவு.
0: இதை தான் நான் எதிர்பார்க்கறேன், அதுக்கு வழி சொல்லு.
1: மேலும் பால் அதிகமா கறக்கணும் அப்படின்னா இந்த அடர் தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்.
0: சரி காத்தமுத்த, தினமும் மாட்டுக்கு தவிடு குடுக்கறேன், அரிசி கஞ்சி குடுக்கறேன், மரவள்ளி தோல் குடுக்கறேன், கோதுமை தவிடு குடுக்கறேன்.
1: ஏப்பா, இதெல்லாம் பத்தாதுப்பா. இதுலயும் சில முறைகளை கடைபிடிக்கணும்ப்பா. மாடு நம்மள மாதிரி கிடையாதுப்பா. மாட்டுக்கு 4 வயிறு இருக்கு. நம்ம அரிசி மாவை அதிகமா குடுத்துட்டோம்னா மாட்டுடைய வயிற்றுல அமிலத்தன்மை அதிகமாயி அமில நோயின்னு ஒண்ணு இருக்குப்பா, அது வந்துடும்.
0: ஓ, அப்படியா?
1: அதனால நம்ம அதிகமா அரிசி மாவுலாம் கொடுக்க கூடாதுப்பா.
0: சரி சரி.
1: அப்புறம் மாட்டுக்கு சுரக்கக்கூடிய அந்த கனநீர், நிணநீர், இந்த சுரப்புலாம் இந்த மாதிரி நம்ம ஏட்டிக்கு பூட்டியா நம்ம உணவு கொடுத்தோம்னா பாதிக்கப்பட்டிருப்பா. அப்புறம் மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்.
0: ஓஹோ.
1: உளுந்து, பச்சை பயிறு, மக்காச்சோளம், இந்த மாதிரி தானியம் என்னென்ன கிடைக்குதோ இதெல்லாம் வாங்கி ஒரு அரைச்சி பவுடர் வச்சுக்கிட்டு,
0: சரி,
1: அதை நம்ம கொடுத்தோம்னாவே அது அடர் தீவனம் தான்ப்பா.
0: ஓஹோ.
1: இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்னா கடை தீவனம் வாங்கியும் குடுக்கலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும்.
0: ஆமா,
1: நீ இந்த அடர் தீவனத்தை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா வேலி மசால் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அத பயிர் செய்யணும்ப்பா. தினமும் 1-2 கிலோ வேலி மசால் குடுத்தினா நீ இந்த கடை தீவனம் போற இல்லையா, அத 1/2 கிலோ குறைச்சிக்கலாம்.
0: ஓஹோ, இந்த வேலி மசாலா தான் இது வரைக்கும் குடுக்கல மாட்டுக்கு.
1: அத குடுப்பா, வேலி மசால் குடுத்தினாவே இந்த மாட்டுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் அதுலயே கிடைச்சிரும்பா. கடத்தீவனத்தை நீ குறைச்சிக்கலாம்.

0: உனக்கு காசு மிச்சம் ஆயிடும்.
1: ஆமா.
0: இது போக நிறைய பேர் என்ன பண்றாங்க, வைக்கல், அப்புறம் அந்த கடலை கூடி, அப்புறம் அந்த கடலை தோல், அப்புறம் கேழ்வரகு தாள், இதை மட்டும் கொடுத்துக்கிட்டு கறவை மாடை வளர்த்து நம்ம லாபம் சம்பாரிச்சிடலாம்னு பாக்குறாங்க. இது கஷ்டம்ப்பா. நாம மனுஷன் எப்படி போஷாக்கான உணவை சாப்பிடுறோமோ அது மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய அந்த பசுக்களுக்கும் மற்ற மாடுகளுக்கும் நல்ல சத்து உள்ள உணவையும் நம்ம கொடுக்கணும். அதனால நம்ம மாடு கறக்குதோ இல்லையோ மாட்டுக்கு தேவையான உணவை நாம கொடுத்துடணும்பா.
1: ஆமா கதை முத்த,
0: இதெல்லாம் மனசுல வச்சு
1: சரி
0: மாடுகளுக்கு நீ செய்ய.
1: கண்டிப்பா.
0: அடுத்த தடவை நான் உன்னை பாக்குறப்ப 5 லிட்டருக்கு பதிலா 10 லிட்டர் என் மாடு கறக்குதுன்னு நீ சொல்லணும்.
1: கண்டிப்பா கதை முத்த, நீ சொல்றதெல்லாம் மனசுல வாங்கின. மேச்சல் மட்டும் இல்லாம பசு தீவனம், அடர் தீவனம், வேலி மசால, கலப்பு தீவனம் எல்லாத்தையும் கொடுத்த, மாட்டை போஷாக வச்சுக்கிட்டு அதிக பால் கறக்குறேன் பாரு.
0: நிச்சயமா நீ செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. எப்பா கருத்த முத்த?
1: சொல்லு கருத்த முத்த.
0: எப்ப பார்த்தாலும் நீ தான் எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வர்ற.
1: ஆமா.
0: இன்னைக்கு உன்னை சந்திக்கணும், உங்ககிட்ட இத குடுக்கணும்னு இந்த காவலி கிழங்க உனக்கு நான் கொண்டு வந்தேன்பா.
1: கருத்த முத்த, காவலி கிழங்க சொல்ற?
0: ஆமாம்பா.
1: நம்ம சின்ன வயசுல ஓடி ஆடினு விளையாடும் போது கொடியில காய்க்குமே அந்த காவலி கிழங்கா?
0: ஆமாம்பா. ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா?
1: ஆமா.
0: அந்த காவலி கிழங்கு தான் கொண்டு வந்திருக்கேன்.
1: பரவாயில்லப்பா, அபூர்வமான கிழங்கு பா.
0: ஆமாப்பா, கொடியில காய்க்கிறதோட மட்டும் இல்லாம வேர்பகுதியிலயும் அது கிழங்கு வச்சிருக்கோம். அந்த கிழங்கை தான் அவிச்சே கொண்டு வந்துட்டப்பா உனக்குன்னு.
1: ரொம்ப சந்தோஷம்ப்பா.
0: உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. தாது உப்புகளான பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம், சோடியம், இரும்பு, அப்புறம் வைட்டமின் சத்து, புரதச்சத்து, பல சத்துக்கள் இந்த காவலி கிழங்குல இருக்குப்பா.
1: கதை முத்த, நீ சொல்லும் போது நாக்குல எச்சு ஊறுதுப்பா. எனக்கும் பசி நேரம்தான், குடுப்பா.
0: இந்தாப்பா இந்தாப்பா, நீ மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் குடுப்பா.
1: கண்டிப்பா.
0: நம்ம வீட்டு சைடு வந்தீங்கன்னு வச்சுக்க, உனக்கு பச்சை காய நான் நிறைய பறிச்சு தரேன்ப்பா.
1: ஆமா ஆமா.
0: சரிப்பா கருத்த முத்து, நான் கிளம்புறேன்ப்பா.
1: பாத்து போயிட்டு வா கருத்த முத்து.

இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் 100வது விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்களுக்கு வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின்போது இந்திய வங்கிகள் சங்கம்

உறுதியளித்ததை அடுத்து 3 நாள் வேலைநிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை

0: கேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இதுல எங்க துறை ரீதியாக எஸ்சிஎஸ்டி இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம் பண்றாங்களோ அவங்கள வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதுல கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்க கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து டிஎன்பிசி யுபிஎஸ்சி போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் சாதி மத பாகுபாடு இன்றி மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தாவேகாவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தாவேகா ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகர்களிலும் மட்டுமே காண கிடைக்கும் இதுபோன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் ஒரு மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதை இல்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து

0: இருந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலா பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 41.4 ஓவரில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 300 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:55 நிமிடம் கேட்கலாம் ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். அலமாரியில் துணிமழை அழியும் நம் பூமி தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள்.
5: வணக்கம். ஜவுளி ஆலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் கழிவுநீர் அருகிலுள்ள ஆறுகளிலும் நிலத்தடி நீரிலும் கலக்கிறது. இதனால் தூய்மையான நன்னீர் நிலைகள் நஞ்சாக மாறுகின்றன. நஞ்சான ஆற்று நீரை பயன்படுத்தும் விவசாய நிலங்கள் மலடாகின்றன. அந்த நீரை குடிக்கும் மக்களுக்கும் ஆற்று பாசன பகுதியில் வாழும் உயிரினங்களுக்கும் புற்றுநோய், தோளழற்சி மற்றும் உறுப்பு செயலிழப்பு போன்ற கொடிய நோய்கள் ஏற்படுகின்றன. நமது தமிழ்நாட்டின் நொய்யல் ஆறும் பாலாறும் ஜவுளி ஆலைகளின் கழிவுகளால் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டன என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு சந்தையில் மலிவாக கிடைக்கும் ஆடைகளின் லேபிள்களை சோதித்து பார்த்தால் அதில் பாலியஸ்டர், நைலான் அல்லது அக்ரிலிக் என்று போட்டிருப்பதை பார்க்கலாம். பாலியஸ்டர் என்பது வேறு ஒன்றுமில்லை, அது கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகையான பிளாஸ்டிக் இழையாகும். நாம் பாலியஸ்டர் ஆடைகளை வீட்டில் துவைக்கும் போது அது ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான நுண்ணிய பிளாஸ்டிக் இழைகளை ஆடையிலிருந்து பிரித்து கழிவு நீரில் கலக்கின்றன. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் அளவால் மிகச் சிறியவை என்பதால் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் வடிகட்டிகளையும் தாண்டி கடல்

0: கடலில் போய் சேர்கின்றன. கடலில் மிதக்கும் இந்த நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்களை மீன்களும் பிற கடல் உயிரினங்களும் உணவாக கொள்கின்றன. அந்த மீன்களை மனிதர்களாகிய நாம் சாப்பிடும்போது அந்த பிளாஸ்டிக் நச்சு மீண்டும் நம் உடலுக்குள்ளேயே வந்து சேர்கின்றன. இன்று நாம் உண்ணும் உணவு, குடிக்கும் நீர், ஏன் சுவாசிக்கும் காற்றில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கலந்துள்ளதற்கு நாம் அணியும் செயற்கை ஆடை பண்பாடும் ஒரு முக்கிய காரணம். அப்படியானால் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க ஆடையே அணியக்கூடாதா என்ற கேள்வி எழலாம். நிச்சயமாக இல்லை. ஆனால் நமது நுகர்வு முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவையை மட்டும் வாங்குங்கள். தேவைக்காக வாங்குவது பயன்பாடு, ஆசைக்காக வாங்குவது விரயம். உண்மையிலேயே இந்த ஆடை நமக்கு தேவையா என்று யோசித்து வாங்குங்கள். ஒரு ஆடையை வாங்குவதற்கு முன் இந்த ஆடையை நாம் குறைந்தது 30 முறையாவது அணிவேனா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். அதில் ஆம் என்றால் மட்டுமே வாங்குங்கள். இயற்கை இழைகளை தேர்ந்தெடுங்கள். பாலியஸ்டர் ஆடைகளை தவிர்த்து பருத்தி, சணல், கதர் மற்றும் மரக்கட்டைகளில் இருந்து செய்யப்படும் இயற்கை ஆடை ரகங்களை தேர்ந்தெடுங்கள். மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடு. ஆடைகள் சிறிதாகிவிட்டால் அவற்றை எரியாமல் பிறருக்கு கொடுங்கள். பழைய ஆடைகளை மேஜை துணியாகவோ கைவினைப் பொருட்களாகவோ மாற்றி பயன்படுத்துங்கள். தரமான, நீண்டகாலம் உழைக்கக்கூடிய ஆடைகளை வாங்கி பயன்படுத்தும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஃபேஷன் என்பது நம்மை அழகாக காட்டுவதற்காகத்தானே தவிர நம்மை வாழ வைக்கும் பூமியை அழிப்பதற்கு அல்ல. நாம் வாங்கும் ஒவ்வொரு ஆடைக்கு பின்னாலும் லிட்டர் கணக்கிலான நீர் விரயமும் நிலமாசும் ஒளிந்திருக்கின்றன என்பதை மனதில் கொள்வோம். ஆடை தேர்வில் விழிப்புணர்வோடு செயல்பட்டு பூமி தாயின் சுமையை குறைப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். அலமாரியில் துணிமலை, அழியும் நம் பூமி. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. சுரேஷ் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரிலே நேரம் 7 மணி. கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை உலகிற்கு நிரூபித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். அவர் நேற்று ஆகாஷ்வாணியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகையில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்ட 10வது ஆண்டின் நிறைவை இன்று கொண்டாட இந்தியா தயாராக உள்ளது என்றார். கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை இன்று புதுடெல்லியில் கால்நடை காப்பீட்டு இணையதளத்தை தொடக்குகிறது. அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தொடக்கி வைக்கும் கால்நடை காப்பீட்டு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யப்பட்ட விலங்குகளுக்கு பாலிசி வழங்குதல், கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல் உள்ளிட்டவற்றை நெறிப்படுத்த முடியும். இந்த இணையதளம் இந்தி மற்றும் ஆங்கிலம் தவிர 11 பிராந்திய மொழிகளிலும் செயல்படும். நானோ மருத்துவம் மருத்துவத்துறையில் மிக முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வளர்ந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நானோ மருத்துவம் 2026 உலக மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் பொதுமக்கள் நலன் கருதி இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சேவா சேது சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இம்முகாமில் ரேஷன் அட்டை உறுப்பினர்களுக்கான இ KYC, ரேஷன் அட்டையுடன் மொபைல் எண் இணைத்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் எளிதாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
4: நேர்களை நேரம் 7 மணி 2 நிமிடம். நேர்கள் கேட்கலாம் புதுவை புதுமை.
6: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் கரேத்தே குறித்து அதன் பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி. கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
7: வணக்கம் சார்.
8: வணக்கம் சார்.
7: ஸ்போர்ட்ஸ்ல நிறைய விளையாட்டு எல்லாம் இருக்கு.

0: எப்படி கராத்தே கத்துக்க விரும்புனீங்க? கராத்தேனா என்ன?
1: ஆக்சுவலாக கராத்தேன்றது வந்து ஒக்கினாவான்ற ஜப்பான்ன்ற ஒரு நாட்டிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆனது. தன்னுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த நாட்டில் வந்து ஒரு உருவாக்குனது. இன்னமும் அந்த நாட்டில் வந்து ஒன்று ட்ரெடிஷ்னலாக தான் இந்த கராத்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்டும் சில இடத்துல வந்து ட்ரெடிஷ்னல் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கராத்தேன்றது வந்து இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு கேம், ஏசியன் கேம், ஏசியன் சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி பல இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் வந்து கராத்தேவை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக வந்து டெவலப் பண்ணி அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ கராத்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட்டு நடத்துகிறாங்க. ஒன்று வந்து குமிட்டேன்றது வந்து ரெண்டு பேர் ஆப்போனண்ட் வந்து ஃபைட் பண்ணி அதில் யார் அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வின். அதேமாரி கட்டான்னு இருக்குது, அது வந்து இமேஜினரி ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அது வந்து எப்படின்னு வச்சுங்களேன், எவ்வளோ பவர், ஸ்பீட், அப்புறம் நம்மளோட ப்ரீத்திங் கண்ட்ரோல் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அந்த கட்டாக இருக்கும்.
0: கராத்தே போட்டில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறது? முக்கியமாக நீங்கள் சொன்னீங்களே இன்டர்நேஷ்னல், அது எப்படி வின் பண்ணுறதுக்கு அவங்கள எப்படி தயார்படுத்திக்கிறது? நீங்கள் எப்படி கோச் கொடுக்குறீங்க?
1: இன்டர்நேஷ்னலில் வின் பண்ணணும்னா மெயின் விஷயம் நம்மளுக்கு வந்து டெக்னிக் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுட்டு, நியூட்ரிஷன் இம்பார்ட்டன்ட், இது ரெண்டுமே நீங்கள் பண்ணி முடிக்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் நீங்கள் ரெக்கவர் ஆகி மறுபடியும் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இதுதான் இன்டர்நேஷ்னலாக வந்து எல்லாருமே பண்ணுற விஷயம். இன்டர்நேஷ்னலாக அவங்க வின் பண்ணால் நம்மளாலையும் வின் பண்ண, நம்மளுக்கும் பெரிய டிஃபிகல்டிஸ் கிடையாது. பட் ஃபினான்சியலாக நம்ம வந்து கவர்மெண்ட்டும் சரி பேரண்ட்டுமே சரி இது கொஞ்சம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டோர்மெண்ட் இறங்கணும். மெயின் விஷயம் என்னன்னா டோர்மெண்ட் நம்ம இறங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. டோர்மெண்ட் இறங்கினா தோற்று தான் என்ன பண்ணுறது, அது தப்பே கிடையாது. நான் ரெண்டு நேஷனல் தோத்ததுக்கு அப்புறம் தான் மூணாவது நேஷனல் தான் நானுமே வின் பண்ணியிருக்கேன். அப்போ ரெண்டு நேஷனல் தோத்ததுல எனக்கு லேர்னிங் தான், அந்த லேர்னிங்க்கு பயந்து கடைசி வரைக்கும் ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் நான் அந்த டோர்மெண்ட் இறங்கணும். அதை அப்படி பண்ணவே முடியாது. சின்ன சின்ன கிளப் டோர்மெண்ட் மெயினாக இறங்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேட் டோர்மெண்ட் இறங்கணும், அதுலேருந்து சவுத் ஜோன் இறங்கணும், நெக்ஸ்ட் இந்தியா லெவல், அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்நேஷ்னல். நம்ம எடுத்தோடனே அங்கே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி போகணும் முடியவே முடியாது. எல்லாமே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுக்கு அந்த பெல்ட் கிரேடிங் மாதிரி தான் எதுவுமே. இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு இவ்வளோ டோர்மெண்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்.
0: கராத்தே போட்டியில் அவங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க, இவர் எப்படி தோல்வியை தழுவுறாரு, எப்படி வின் பண்ணணும், அவங்க எப்படி மதிப்பெண் கொடுக்குறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: கட்டாஸில் பார்த்தா அந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி அவங்க ஸ்கோரிங் பண்ணுவாங்க. அஞ்சுலேருந்து பத்து வந்து கட்டாக்கு நாங்கள் ஸ்கோர் பண்ணுறோன்னா ஒரு 5 to 6 ஓகே பரவாயில்ல, ஒரு பேசிக்காக பண்ணியிருக்கான்ற மாதிரி இருக்கும். 6 to 7 ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 7 to 8 போனால் குட்டு, ஓகே கரெக்டாக ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா. 8 to 9 வந்து வெரி குட்ன்ற மாரி நாங்கள் ஸ்கோர் போடுவோம். 8 to 9 ஓகே இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல்க்கு வந்து கரெக்டாக பவர் நல்லா பண்ணியிருக்கான், ஸ்பீடு நல்லா பண்ணியிருக்கான், ப்ரீத்திங் கரெக்டாக இருக்குது, அவனோட ட்ரான்சிஷன் மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்குது, இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நாங்கள் ஸ்கோர். 9 to 10 அவன் தான் வந்து இன்டர்நேஷ்னல் சாம்பியன். இது கரெக்டாக வந்து நம்ம வந்து கொடுக்குற மதிப்பெண். இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜட்ஜோ இல்லை இந்தியா லெவலில் இருக்கிற ஜட்ஜஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுவே வந்து குமித்தேனுங்க, நீங்கள் குமித்தேன்றது ஃபைட், ரெண்டு பேர் ஃபைட் பண்ணும்போது யார் ஸ்கோர் லீடிங்கில் இருக்கிறாங்கன்றது பார்ப்போம். அதில் இன்னொரு புதுசாக ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சென்சுன்ற ஒரு பாயிண்ட், அதாவது என்னன்னா யார் ரெண்டு பேரில் ஃபஸ்ட்டு ஸ்கோர் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சென்சுன்னு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் மாரி போனஸ் பாயிண்ட், ஃபஸ்ட்டு ஸ்கோர் எடுத்ததுனால அந்த போனஸ் பாயிண்ட் கொடுத்து, இல்லை யார் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இல்லை இல்லை அதே போல் வார்னிங்கும் இருக்குது, நிறையா வார்னிங் எடுத்தோம்னா டிஸ்குவாலிஃபைடு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம இதில் கன்சிடர் பண்ணுறாங்க.
0: எந்த தவறுகள் செய்யக்கூடாது ஒரு விளையாட்டு வீரர்?
1: மெயின் தவறு வந்து இன்ஜுரி பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து கராத்தேன்றது வந்து சண்டைக்காக பண்ணுறது, தன்னை வந்து பெருசாக வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணுற கேரக்டர் அப்படி கிடையாது. நீங்கள் நல்ல கராத்தே பிளேயர் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக தான் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அவங்களோட சுச்சுவேஷனுக்கு அவங்க வரும்போது அவ்வளோ அக்ரெசிவாக வந்து ஃபைட்டிங் டைமில் தான் இது பண்ணுவாங்க. ஸ்கோரிங் எடுக்கிற இடத்துல நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடாக, எவ்வளோ ஸ்போர்ட்டிங் ஆட்டிடியூடு ஆப்போனண்ட்டை வந்து நம்ம இன்ஜுரி பண்ணாமல் எப்படி பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மெயின் ஸ்போர்ட்ஸை பொறுத்து. இப்போ நான் ஒருத்தங்களை வந்து இன்ஜுரி பண்ணிட்டேன்னா என்னை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி நாக் அவுட் இதெல்லாம் கிடையாது, இன்ஜுரி பண்ணவே கூடாது கராத்தே ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும்.
0: ஒரு மாணவர் நேஷனல் லெவலில் வின் பண்ணிட்டார், சர்டிஃபிகேட் வாங்கிட்டார், மெடல் எல்லாம் வாங்கிட்டாங்க, அவருக்கு வந்து அரசாங்கத்தில் காத்திருக்கும் நன்மைகள் என்னென்ன சொல்லுங்களேன்?
1: இப்போ ஒரு 35 ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டக்ல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க,
0: எடுத்துட்டாங்க,
1: 35 எடுத்துட்டாங்க, 35 இன்க்ளூடில் இருக்கு. அதில் கராத்தே அப்புறம் மற்ற சைக்கிளிங்கு, ஸ்விம்மிங் இது எல்லாமே கன்சிடர். ஜாபுக்குமே இதே ஸ்போர்ட்ஸ் தான் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு பேசிட்டு இருக்காங்க.
0: கராத்தே இருக்கு,
1: கராத்தே இருக்கு,
0: ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில்
1: ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சென்டக்ல இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணும் எந்த இடத்துல பிளேயர்ஸ் வராங்க, எந்த இடத்துல ப்ராப்பர் டோர்னமெண்ட் நடக்குது, ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி நேஷனலுக்கு அவங்க போகிறாங்களா இல்லையா, இந்த மாதிரி நம்ம பண்ணாலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட்லேருந்து விடுதலை கிடைச்சோம்.

0: ஃபர்ஸ்ட் டைம் கராத்தேலேருந்து ரெண்டு பேர் ஏசியன் கேம்ஸில் போகிறாங்க. ஏசியன் கேம் வேர்ல்டு கேம்ன்றது தான் எல்லாரோட கனவுமே. ஆனால் ஏசியன் கேம் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக போயிட முடியாது. முதல்ல இன்டர்நேஷ்னலில் ஏசியன் சாம்பியன்ஸில் ரேங்க் எடுக்கணும். அந்த ரேங்கிங்கில் நீங்கள் டாப்பில் வரும்போது, டாப் 50 டாப் 20 வரும்போது தான் ஏசியன் கேம்க்கே நம்ம செலக்ட் ஆக முடியும்.
1: சொல்கிற மாதிரி ஏசியன் கேம்ஸ், வேர்ல்டு கேம்ஸ், இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த போட்டியில் விளையாடலாம்?
0: இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் பண்ணால் WKF சீரியஸ் 1A, யூத் லீக். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் 18 வயசு மட்டும் தான் இன்டர்நேஷ்னல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா U14 இன்டர்நேஷ்னல் இருக்குது, அது பேர் யூத் லீக் சொல்லுவாங்க. யூத் லீக் ஒலிம்பிக் கேமே இப்போதைக்கு போயிட்டே இருக்கு. பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. யூத் லீக் ஓப்பன் மேட்ச் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்குமே பண்ணோம். எல்லா கண்ட்ரிலையும் கராத்தே வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெயினான ஸ்போர்ட்ஸாக
1: அங்கீகாரமான.
0: ஆமாம், இப்போ நீங்கள் சைனா டாமினேட் பண்ணுது, இந்தியா டாமினேட் பண்ணுது, இந்தோனேசியா, தாய்லாண்டு, அப்புறம் ஸ்பெயின் தான் மெயினாக WKF ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. US எல்லா கண்ட்ரிலையுமே கராத்தேன்றது வந்து ப்ராப்பராக அவங்க கண்ட்ரி ஃபெடரேஷன் மூலியமாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் எல்லாமே பண்ணுறாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி இந்தியாவிலும் நம்ம வந்து பண்ணோம்னா நம்மளையும் கராத்தேல வந்து நிறைய விஷயம் அச்சீவ் பண்ண முடியும்.
1: கராத்தே வந்து ஒரு தற்காப்பு கலைகளும் சொல்லலாம்.
0: ஆமாம், கராத்தேன்றது வந்து ட்ரெடிஷ்னலாக தான் ஆரம்பித்தாங்க. ஸ்டில் நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் பண்ணுறாங்க. கட்டா குமித்தேன்ற ரெண்டு ஈவெண்ட்டுமே வந்து ஸ்போர்ட்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. சைனாவில் செங்குடுன்ற நாட்டில் நடந்தது இப்போ வேர்ல்டு கேம், ஐகன்ட்டு ஜப்பானில் இப்போ வந்து ஏசியன் கேம் நடக்குது. ஸோ இவ்வளவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இதெல்லாமே அச்சீவ் பண்ணணும்னா இன்டர்நேஷ்னலாக ரேங்கிங் எடுக்கணும். நம்ம முதல்ல ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம ரேங்கிங் எடுக்கணும். ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த வேர்ல்டு கேம் அண்ட் ஏசியன் கேம்ஸ் இதெல்லாமே நம்மளால் பண்ண முடியும்.
1: மாணவர்கள் கரத்தை கற்றுக்கிட்டால் ஹையர் ஸ்டடி பண்ணலாம், வேலைக்கு போகலாம்,
0: வேலைக்கு போகலாம்,
1: அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்ன்றது நம்பிக்கை உண்டு.
0: யார் வேணாலும் எந்த ஸ்போர்ட்ஸ் வேணாலும் எந்த ஏஜ்ல வேணாலும் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் என்றது வர நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்.
1: கராத்தே கற்க விரும்பும் மாணவர்கள், பெற்றோர்கள், அவங்களுக்கு நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள், அறிவுரைகள், கருத்துக்கள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, படிப்பு மட்டும் போதுமானதுன்றது. அண்ட் அவங்களுக்கு வெளி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒருத்தன் சோசியலாக எப்படி பழகிறதுன்னு தேவைப்படுது. ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண தெரியணும். இன்னைக்கு பசங்களுக்கு ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுற கேப்பபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்தை எல்லாமே ஸ்போர்ட்ஸில் பண்ண முடியும். ரெண்டுமே ஈக்குவலாக தான் பண்ணணுன்றது தான் என்னோட கருத்து. இப்போ நான் ஸ்டடீஸ்லையுமே நாங்கள் வந்து நல்லா ஸ்கோர் எடுத்ததுனால தான் இன்னைக்கு டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு தெரியும். அந்த பொசிஷன்லேயும் என்னால் இருக்க முடியுது. அண்ட் கராத்தேலையும் என்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜட்ஜாகவும் இருக்க முடியுது. என்னால் இப்போ ரெண்டு ஃபீல்டுலையும் நல்லா பண்ண முடியும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அது பண்ணால் நல்லா இருக்கும். ஒன்று மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதோட ரெண்டுமே அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளாக நம்ம வந்து பசங்களை வந்து டெவலப் பண்ண வேண்டியது பேரண்ட் கையிலையும் இருக்குது. ஆஸ் அ கோச்சாக அவங்களும் ஒன்று ஸ்போர்ட்ஸ்லையும் ரொம்பவும் நம்ம அவங்க ஸ்போர்ட்ஸ்லையும் இது பண்ணாமல் பேலன்சிங்காக கொண்டு போகிறது ரொம்ப நல்லது.
1: நம்ம பாண்டிச்சேரியில் எங்கெங்கெல்லாம் கராத்தே பயிற்சி கூடங்கள் எங்கெங்கே இருக்குது சொல்லுங்களேன்.
0: இந்திரா காந்தி சிக்னல் கிட்ட ஒரு கிளாஸஸ் இருக்குது.
1: அரசு மூலியமா பயிற்சி மையங்கள் என்ன இருக்கா?
0: அரசு மூலியமா இப்போதைக்கு எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. பட் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து நாங்கள் என்ன பண்றோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். பெண்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ் வந்து எல்லா இடத்துலயுமே கம்பல்சரின்ற மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பாதுகாப்புக்காக எல்லாமே. ஸோ அதுவுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: கராத்தே ஒரு தற்காப்பு கலை மட்டுமல்ல, அது ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அப்புறம் மன உறுதியை வளர்க்கும் வாழ்க்கை பயிற்சின்னு சொல்லலாம் இல்லைங்களா?
0: கரெக்ட்.
1: இந்த நிகழ்ச்சியில கராத்தே பற்றிய நிறைய தகவல்கள் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சோ மச்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு களம். இன்றைய நிகழ்ச்சியில் கராத்தே குறித்து அதன் பயிற்சியாளர் புதுச்சேரி ஜி கரம்சந்த் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: இதுவரை புதுவை புதுமை கேட்டீர்கள். நேயர்களே, இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வெறி நாய்க்கடி எனும் ரேபிஸ் நோய்க்கு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி பொது மருத்துவத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும்

0: அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: இதனால FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
4: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
3: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
5: தொட்டா
3: தூக்கிடுவாங்க.
5: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
3: சொல்லவே சொல்லாதீங்க.
5: சொன்னா
3: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
1: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
3: FM ரெயின்போ புதுவை 102.8.
6: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற?
7: நீ ஊரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க? GK ல டாப்ல இருக்க. எப்படி? ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
8: கிளாஸ்ல எதுவும் இல்லடா. அது மார்னிங் சீக்ரெட்ரா.
7: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
8: அது நான் சொல்றேன். தினமும் காலை 7:35 நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 ல.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தித் தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித்துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஒராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100ஆண்டு விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற

0: சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெற உள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். அத்துடன் ஜோர்டான், சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான 2வது கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
2: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒன்று வெளியிடலான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்க வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமா வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க எங்கேயாவது பாத்திருந்தா அதோட போட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுத்துருக்க பட்சத்துல இல்ல எடுத்து எங்களுக்காக அழகா நாங்க வந்து ஒரு மெயில் ஐடி ஒன்னு ஷேர் பண்றோம், அதுல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போட்டோட நின்றுடாம இன்னும் அதிக அதிகமா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரேட் பண்ணோம்.
0: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளிப்பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியா

0: இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர் உலகின் மூன்றாவது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 ஆண்டு செப்டம்பர் 28 மற்றும் 29 தேதிகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபியஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28 தேதி 2007 ஆண்டு முதல் ரேபியஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி நிஷினில் இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25 நேர்கள் இனி கேட்கலாம் நலம் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் ஆய்வாழ.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788999.
4: இன்றைய நிகழ்ச்சியில் ஃபேஷியல் பால்சி என்னும் முகவாதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஃபேஷியல் பால்சி, அதாவது முகவாதம். இந்த முகவாதம்ன்றது பாத்தீங்கன்னா வந்து மத்தவாதம் மாதிரி ஒரு வயசானவங்களுக்கோ இல்ல சுகர் பிபி அதிகமானதுனாலயோ இல்ல கொலஸ்ட்ரால் பிரச்சனைனாலும் வரப்போறது கிடையாது. இது வந்து முகத்துல ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு வந்து பாதிக்கிறதுனால வரக்கூடியதான் வந்து இந்த முகவாதம். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து மூளையிலிருந்து தலைக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து 12 விதமான நரம்புகள் வந்து உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்குது. அதில் 7வது நரம்புன்னு சொல்லக்கூடிய ஃபேஷியல் நர்வ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால தான் வந்து இந்த முகவாதம் ஏற்படுது. இந்த முகவாதத்தோட முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஆரம்பிக்கும். சில பேருக்கு காது வலி இருக்கலாம், சில பேருக்கு சளி பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமலும் இருக்கலாம். எப்படி ஆரம்பிக்கும்னா வந்து புருவத்தை வந்து மேலே தூக்க முடியாது, கண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இழுத்து ஃபுல்லாக மூட முடியாது, வாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து கோணையாக போயிடும். அவங்க வந்து வாயில் வந்து தண்ணி ஊற்றி குடித்தாலோ இல்லை சாப்பாடு வாயில் வச்சு சாப்பிட்டாலோ அவங்களால மென்னு முழுங்க முடியாது, வாயிலிருந்து ஒரு பக்கம் வந்து அது லீக் ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாயில் வந்து சுவை உணர்ச்சி தெரியாமல் போயிடும், காதை சுற்றி வலி இருக்கும், சில பேருக்கு வந்து காது ரொம்ப சத்தம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். இதை நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பில்ஸ் பால்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி பெல்ஸ் பால்சி வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து

0: காது வலி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து காதில் சீழ் இருந்தாலோ இல்லை காது பக்கம் அடிபட்டு இருந்தாலோ இல்லை காதில் வந்து என கட்டியிருந்தாலோ அதனால கூட இந்த மாதிரி பெல்ஸ் பார்சிலாம் வந்து வரலாம். இதை வந்து நம்ம முக்கியமாக என்ன பண்ணால் வந்து பக்கவாதமாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா பக்கவாதத்துலையும் இதே மாதிரி வந்து முகவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பக்கவாதமாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவரை தான் அணுகி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து பக்கவாதத்தில் வந்து கூடவே வந்து கை பலகீனம், கால் பலகீனம், பேச்சு குடறல், பார்வை குறைதல், பேச முடியாமல் போகிறதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இது ஒருவேளை ஆரம்ப ஸ்டேஜாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனைலாம் வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜான பக்கவாதமாக இல்லை வெறும் முகவாதமானது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து நம்ம ரப்பை வந்து ஃபுல்லாக மூட முடியாததுனால கண் எப்பவுமே திறந்துட்டே இருக்கும். அதனால் கண் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காற்றில் பட்டுப்பட்டு வறண்டு போயிட்டு கண்ணில் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அதை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், கண்ணில் வந்து ஒரு சில ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அதை ரெகுலராக போகிறது மூலமாக கண் வந்து அந்த உலர்வு தன்மையிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். இது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த தான் ரீசன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கல. பட் ஆனால் வந்து எஸ்பெஷலி இந்த பனி நாள்லையோ இல்லை ரொம்ப சில்லுன்னு குளிர்காத்து இருக்கிற டைம்லேயோ இயர்லி மார்னிங் வந்து வெளியில் போகும்போது காதில் வைக்கமாக வந்து சில்லுன்னு காற்று அடிக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி காற்று அடிக்கிற போது பரவலாம். அல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஹெர்பிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அதனாலையும் பரவலாம். இந்த ரிஸ்க் வந்து பார்த்தா வந்து எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இது வந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து ஒரு சில மருந்துகள் ஆரம்பிப்போம். ஒரு ஆன்டிவைரல் மெடிசன், சில பேருக்கு வந்து ஸ்டீராய்டு ஆரம்பிப்போம். ஸோ சுகர் பிபி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீராய்டு மாத்திரை எடுக்கும்போது அதனால் பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாதுக்காக கொஞ்ச நாளைக்கு வந்து சுகர் பிபி மாத்திரைலாம் வந்து ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டீராய்டு மாத்திரை ஆரம்பிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசியோதெரப்பி. ரெகுலராக வந்து ஃபிசியோதெரப்பி மூலமாக வந்து ஒரு சில எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறது மூலமாக இந்த முகவாதம் வந்து சீக்கிரமாக வந்து குணமாகிறதுக்காக நம்ம சரிப்படுத்த முடியும். ஸோ எப்போலாம் வந்து இந்த மாதிரி வந்து முகவாதம் வருதோ உடனே அது சாதாரண முகவாதம் தான் சொல்லிட்டு விட்டுறாமல் யூஸ்வலாக முகவாதத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்ல. பட் அது பக்கவாதம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஃபேஷியல் பால்சி என்னும் முகவாதம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ்.

நேரம் 7:32. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நேர்ல இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்திருந்தீங்கன்னா, இந்தியாவின் நடுநிலையாக கார்பனை கொண்ட மாநிலம் என்ற பெருமையை எந்த மாநிலம் பெற்றுள்ளது அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உங்களோட எஃபி க்வெஸ்சன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 அப்படிங்கிற எஃபி பேஜ்ல போயிட்டு உங்களுக்கு தெரிந்த ஆன்சர், உங்க பேரு, ஊரு என்ன அப்படின்றதையும் ட்ரை பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திய அணுமின் நிலையத்துல பாவினி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அப்ரண்டிஸ் பிரிவுல ஃபிட்டர் 20, எலக்ட்ரீஷியன் 10, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ல 10, மெக்கானிக் 5 உட்பட மொத்தம் 50 இடங்கள் வெளியாகி இருக்குது. கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, வயது 16 வயதுக்கு மேல 24 வயதுக்குள்ளார இருக்கணும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பாத்தீங்கன்னா 1/10/2026. மேலும் விவரங்களுக்கு bhavini.nic.in, மறுபடியும் சொல்றேன், bhavini.nic.in அப்படிங்கிற இணையதளத்துல போய் மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேர்களே, உங்களுக்கு நாங்க கேட்டிருந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருந்ததுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 அப்படிங்கிற FB பேஜ்ல போயிட்டு ஆன்சரை பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக அடுத்ததாவது பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேர்களே வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில கார்பன் நடுநிலையா உள்ள மாநிலம் அப்படிங்கிற பெருமையை எந்த மாநிலம் பெற்றிருக்கு அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்வியா கேட்டிருந்தோம். உங்களுக்கான அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுல என்ஜினியரிங் பணிக்கு தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வெளியிட்டிருக்கு. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் பிரிவுகள்ல மொத்தமா 480 இடங்கள் வெளியாகி இருக்குது. கல்வி தகுதி பிஇ பிடெக். வயது வரம்பு பாத்தீங்கன்னா 6/10/2020 படி 21 வயதுக்கு மேல 30 வயதுக்குள்ளார இருக்கணும். இத பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா upsc.gov.in, மறுபடியும் சொல்றேன், upsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் வருது, கேட்கலாமா?
1: Dang nak nak dang nak nak nak ding dang dang nak ding da dang nak nak

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மக்களை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோலியம் நிறுவனத்துல வேலைவாய்ப்பு வெளியாகி இருக்குது. சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்துல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவுல மொத்தமா 60 இடங்கள். கல்வி தகுதி, டிப்ளமோ, வயது வரம்பு பாத்தீங்கன்னா 1/7/2026 படி 18 வயதுக்கு மேல 30 வயதுக்குள்ள இருக்கணும். இதை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு cpcl.co.in, மறுபடியும் சொல்றேன், cpcl.co.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேர்களே வணக்கம். மக்கள் நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்ததா ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

வணக்கம் மக்களையில நிகழ்ச்சியில உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில நடுநிலையா கார்பனை கொண்ட மாநிலம் அப்படிங்கிற பெருமையை எந்த மாநிலம் பெற்றிருக்குது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இதுக்கான பதில நிறைய நேயர்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 அப்படிங்கிற பேஜ்ல நிறைய நேயர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நேயர்களே, நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள், மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடதுபோச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

நேயர்களே, உங்களுக்கு கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில கார்பனை நடுநிலமா கொண்டிருந்த மாநிலம் எது அப்படிங்கறத தான் கேட்டிருந்தோம். அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, ஹிமாச்சல் பிரதேசம். நேயர்களே, நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன நேயர்கள் யாராரு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை ஆண்டனிராஜ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், லூயிஸ் செல்வராஜ், ஜான் ஹாஜான் அஜமுதீன், அன்புராணி, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், பிரபு வீரா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத், பூவலபாளையம் ஆனந்த் முருகன், மதுரை சண்முக சுந்தரம், ஹரிஹரன் தனுஷ். சரியான பதில் சொல்லியிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில நிறைவா உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேயர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். இன்று தொடங்கவிருந்த 3 நாள் நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் உறுதிப்படுத்தியது. வேலைநிறுத்தம் தொடர்பான விவகாரங்கள் குறித்து இந்திய வங்கிகள் சங்கத்திற்கும் வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பிற்கும் இடையே நேற்றிரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள ராபி பருவப்பயிர் சாகுபடி திட்டம் 2026க்கான 2 நாள் தேசிய வேளாண் மாநாட்டை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைக்கிறார். வேளாண் மேம்பாடு மற்றும் ராபி பருவத்திற்கான ஆயத்த பணிகள் குறித்த தங்கள் கருத்துகள், அனுபவங்கள், மாநிலத்தின் முன்னுரிமைகள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள மாநில வேளாண் அமைச்சர்களுக்கு இம்மாநாடு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படைகளின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்புமாகும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மதம், ஜாதி, இனம், மொழி, பிராந்தியம் என்ற அடையாளங்களின் அடிப்படையிலான பிரிவினைகளை கடந்து மக்கள் தேசிய நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி தேங்காய்த்திட்டு உப்பளம் மற்றும் கலை மற்றும் கைவினை கிராம பகுதிகளில் உள்ள மேங்ரோவ் கடற்கரை தூய்மை பணிகளில் 300 தன்னார்வலர்களை உள்ளடக்கிய குழுவினர் ஈடுபட உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 100.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8ல நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உள்ள ஆர்ஜி ரத்னா. வெளியில யார் போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்கன்னு தெரியலங்க. உண்மையாவே

0: எனக்கு தெரியல. சோ யார் போயிருக்காங்க, எங்க போயிருக்காங்கன்னு அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக 8:03:18 ஆயிடுச்சுக்கு. ஹாய், ஹலோ.
1: ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இனிய காலை வணக்கம். இந்த காலை வணக்கத்துல இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லாமே பரபரப்பா சூப்பரா இருக்க இந்த டே வந்து ஆரம்பிச்சிருக்கு. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பரான ஒரு காலை வணக்கம் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு தோழன் விமல். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம பாண்டிச்சேரியில என்னென்ன பகுதிகள் இருக்கு, அந்த சிறப்பம்சங்கள் இருக்கு, அதோட பின்னணியில் இருக்கிற வரலாறுகள் என்ன, இதை பத்தியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒன்னொரு தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்ம மக்களுக்கு வந்து வழங்குற ஒரு சேவையை வந்து நம்ம எஃப்எம் மொழி போது செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்க போறோம்னு கேட்டோம்னா, மூலக்குளத்துக்கும் மேட்டுக்குளத்துக்கும் நடுவில் இருக்கிற மேரியூர் கரை மற்றும் மூலக்குளம் அந்த பகுதி எல்லாத்தையுமே சுற்றி இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு கிளாஸ் பார்க்க போறோம் நம்ம. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன, சிறப்பம்சங்கள் என்ன, என்னென்ன திருவிழாக்கெல்லாம் கொண்டாட போறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு வளர்ச்சிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்துமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போற ஒரு திரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து கிழங்கு தேசம் பயன்படுத்து நூற்றி என்றும் உங்கள் மனதோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல விமல் வந்து போயிருக்காங்க ஒரு இடத்துக்கு. ஸோ அந்த இடத்த பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி சொல்ல போறாங்க நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம விமல் கிட்ட பேசிடலாம். ஹலோ விமல்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்ம வந்து மேரி உழவர் கரை, அதாவது மூலக்குளம் மேரி உழவர் கரை, இந்த சுத்தி இருக்கிற பகுதி எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இப்ப நம்ம ஒருத்தவங்க பேசிடலாம். காலையிலேயே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்காங்க, என்னப்பா காலையிலேயே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நின்று இருக்காங்க. ஸோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. காமாச்சிங்களா? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க?
2: வீட்டுலதான்
1: ஓகே. காலையிலே பரபரப்பா திங்கக்கிழமை அதுமா பசங்களை எல்லாம் ஸ்கூல்ல கிளப்பிக்கிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கு இந்த மண்டே ஆரம்பிச்சது?
2: மண்டேனாலே நம்மளுக்கு கொஞ்சம் இதாதான் இருக்கும். எனக்கு சண்டே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பண்டிகா அப்படின்னா
1: சண்டே எல்லாம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி மறுபடியும் மண்டே வா, அதுக்காக டியூஸ்டே வெனஸ்டே வைக்க முடியும். ஸோ சூப்பர். இன்னைக்கு வந்து உங்க ஏரியா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதாவது நீங்க எத்தனை வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கீங்க, இன்னைய டேக்கு வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு?
2: நான் ஒரு 15 இயர்ஸ் தான் இங்க இருக்கிறேன். அப்போ வந்தப்பெல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் எல்லாம் கம்மி தான், பட் இப்போ இந்த 10 இயர்ஸ்
3: விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
4: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தாங்க நம்ம புதுவை நிகழ்ச்சியில. நம்ம விமல் நேரம் என்னன்னு தெரியல, அப்படியே லைன் திடீர்னு கட் ஆயிடுச்சு. சோ மறுபடியும் நம்ம விமல் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் விமல்.
1: அதாவது இந்த உங்க ஏரியா வந்து 15 இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த அளவுக்கு இது இல்லை, இப்ப வந்து பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நேரில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சிறப்பு
2: அவசியம் இல்லை.

மேலும் தகவல் பதிவு செய்திருக்கலாம். குழந்தைகளுக்கு எப்போ பயன்படுத்துகிறது என்றும் உங்கள் மனதோடு.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM Rainbow-வில்
1: தினமும் காலை 9:02.

0: நேயர் விருப்பம். சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM Rainbow க்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும்? செல்லா செல்லாது.
7: தாத்தா
4: சொல்றாங்க,
7: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM Rainbow-ல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் FM Rainbow-க்கு

0: 100.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை நம் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30 13:00. வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:30 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே விமல் வந்து உழுவர்கரையிலிருந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, லைன் கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கிறதால விமல் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதே தெளிவா வந்து ஃபர்ஸ்ட் ஜங்க்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியல இல்லையா. சோ இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ விமல்,
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. இன்னைக்கு வந்து நம்ம புதுவை நிகழ்ச்சியில வந்து நான் எங்க இருந்து கரெக்டா பேசிருக்கேன்னு சொல்லிட்டுன்னா, நேரி உழவர்கரை, அதாவது பழைய நகராட்சி பகுதியில இருந்து தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய மேரி இருக்கு, ஒரு வருஷத்துக்கான ஒரு பெரிய டெம்பிள் ஒன்று இருக்கு. ஸோ இந்த பகுதி வந்து மூலக்குளத்துக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் மையப்பகுதியில் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ஏரியாவும் வச்சிருக்கேன், பழைய ஒரு நகராட்சி வந்து இருந்த ஒரு பகுதி. அதனால வந்து இந்த ஏரியா வந்து பாண்டிச்சேரி எல்லாருக்குமே வந்து ஒரு செவிலியரான ஒரு இடம். அதாவது ஒரு பெரிய வரலாறு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவும் சொல்லலாம். இந்த ஏரியாவில் பற்றியான மீதி தகவல்கள் எல்லாத்தையுமே ஒரு சிறிய தொடர்ந்து கேட்கின்றன.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல நம்ம புதுவை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:35:23 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு மண்டே சொல்லவேன்னு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த பரபரப்பான ஷெட்யூல்லையும் நம்ம ஆர்ஜி விமல் வந்து புதுச்சேரி உழவர்கரை ரொம்ப பரபரப்பா இருக்குங்க அந்த ஏரியா. சோ அந்த ஏரியால இருக்கிற மக்களோட இப்ப நம்ம பேசலாம். ஹலோ விமல்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நம்ம மேரி உழவர்கரை பகுதியில தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் மேடம், உங்க பேர்?
2: என் பேர் தமிழரசு.
1: தமிழரசு, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க?
2: நான் வந்து பத்திரிகை ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுறேன்.
1: ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அப்ப உங்களுக்கு ஏராளமான தகவல் தெரியும் அந்த ஏரியா பத்தி உங்களுக்கு. சரி, ஓகே. உங்க மேரி உழவர்கரை பத்தியான எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க?
2: நான் இங்க பிறந்ததுல இருக்கேன், 33 வருஷமா இருக்கு.
1: 33 வருஷமா இருக்கீங்க. 33 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு வேணா தெரிஞ்சு நீங்க பார்த்ததுல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்?
2: நிறைய மாறி இருக்கும். முன்னாடி எல்லாம் அந்த வீடு இந்த திருவிழா இப்ப இருக்காது. முன்னாடி எல்லாம் கொடுத்த வீடா தான் நிறைய இருக்கும். நிறைய மாட்டுக்கோட்டா, நிறைய காடு, செடியா கொடாராதான் நிறைய இருக்கும். ரோடு எல்லாம் அப்படி இருக்காது. ஒத்தடி பாதை, ஆள் நடமாட்டமே அதிகமாலாம் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். வண்டியெல்லாம் இவ்வளவு அதிகமாலாம் போக போகாது. அப்பயே இப்போ டோட்டலா சேஞ்ச் ஆகி ஆப்போசிட்டா இருக்கு. எல்லாமே வீடெல்லாம் பெரிய பெரிய வீடா மாறிடுச்சு. ரோடு எல்லாம் போட்டு நிறைய வண்டி, எனி டைம் ஒரு வண்டி கூட ஒரு நிமிஷம் கூட இல்லாமலாம் இருக்காது. எனி டைம் ரோட்ல வண்டி போயிட்டே தான் இருக்கும். ஆள் நடமாட்டம் அதிகமா தான் இருக்கு.
1: இப்போ வந்து உங்க ஏரியாவில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிற ஏரியா, பழைய மேரி உருவக்கரை இருக்கு, அதுக்கப்புறம் 100 வருஷம் சிவன் கோயில் இருக்கு. இதை பத்தில
2: சிவன் கோயில் வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு. அது எப்படின்னா அங்க எப்படி சொல்றது, அந்த கோவில வந்து வேண்டிட்டு போறவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்குதுன்ட்டு நிறைய பேர் அந்த கோவிலுக்கு வராங்க. ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த சிவன் கோயில் அது. அதே மாதிரி மேரி வந்துட்டு ரொம்ப வருஷமாவே நாங்க அப்பதுல இருந்து இந்த ஓட்டு போடுறது, ரேஷன் கார்டு பதிவுறது, ஆதார் கார்டு பதிவு எல்லாமே அந்த ஆபீஸ்ல தான் இருக்கும். இப்பதான் வந்து அதை மாத்திட்டாங்க, ரிட்டையர் பயிற்சியில மாத்திட்டாங்க. இப்ப அது வந்துட்டு ஒரு அழகு சின்னமா இருக்கு, அவ்வளவுதான். எங்க ஓட்டு போற மாதிரி இருந்தா ஓட்டு மட்டும் போய் போட்டு வரும். அப்புறம் கொடியேற்ற நாள் வந்துச்சுன்னா போய் கொடி மட்டும் ஏற்றிதான். மற்றபடி அழகு சின்னமா இருக்கு. அதுதான் வந்து சின்னமா இருந்தது. இப்ப வரைக்கும் அது அப்படி பழைய மாரியா மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் மேரி, இப்ப பழைய மாரி ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சோ மச், நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ பொது யூனிவர்சிட்டி என்று முதல் மலத்தோடு.
3: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
4: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு. இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: எனக்கு பிடித்த பாடம் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல நம்ம புதுவை நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:43, 8 நொடிகள் ஆயிடுச்சு. நம்ம ஆர்ஜி

0: விமல் புதுச்சேரி மேரி உழுவர்கரையில இருந்து லைவா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ விமல்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு கொண்டிருக்கும் தேவகிருஷ்ணம் புதுவை. இன்னைக்கு வந்து ஒரு மேரி உழவர் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ இப்போ ஒருத்தர் பேசலாம். வணக்கம் சார்.
2: என் பேர் கார்த்திக்.
1: என்ன சார் ஒர்க் பண்றீங்க?
2: ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்ட்ல ஒர்க்
1: பண்ணுங்க. ஓகே, நீங்க வந்து மேரி உழவர் கரையை வந்து எந்த வயசுல இருந்து நீங்க பாத்துட்டு?
2: எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வயசுல இருந்து தெரியும். கோயில் வந்து 100 வருஷம் பழங்கான சிவன் கோயில் இருக்கு. அது ஃபேமஸ் தான். அது திருக்கல்யாணம் அதெல்லாம் வந்து நல்லா ஃபேமஸாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேரி உழவர்கரை இருந்து இப்போ வந்து மாற்றிட்டாங்க. அங்கே எல்லப்பள்ளி சாரில் ஜவஹர்நகரில் மாற்றிட்டாங்க. இது வந்து இப்போ பழமையான பில்டிங். இது எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலேய திருவிழா கட்டின பில்டிங் இருக்கு. இப்போ வந்து முனிசிபாலிட்டியாக ஒர்க் ஆகுதுன்னு. இது எல்லாமே எங்கள் பெருமை தான் அந்த ஊருக்கு.
1: ஓகே, இப்போ மேரி வந்ததுல இருந்து உங்கள் ஏரியாவுமே வந்து டெவலப் ஆச்சு அந்த டைம்ல. ஓகே, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இங்கே கல்யாணத்துக்கு பதியத்துல இருந்ததுல இருந்து உங்க இந்த ஏரியாவுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கிய காரணம். ஆமா, இங்க நடக்கிற திருவிழாக்கள்லாம் வந்து எத்தனை நாளா நடக்கும் சரிங்க?
2: இதுதான் நடக்கும். அதனால எத்தனை நாள்லாம்
1: சிறப்பா இருக்கும்.
2: ரொம்ப சிறப்பா இருக்கும். பழமையா வந்து கோவில் இல்லை, அதனால வந்து சிறப்பா இருக்கும். பௌர்ணமி ஆகட்டும், பௌர்ணமி ஆகட்டும், சிவன்
1: விசேஷங்கள் நாளெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு அம்சம் நடக்கும். ஆமாம், இது தண்ணி டேங்கை பற்றி தான் சொல்லிங்க.
2: இது வந்து முத்திரப்பாளையம் தண்ணி பம்ப் ஹவுஸ் இருக்குது. இது பாண்டிச்சேரிக்கும் ஒரு காலத்தில் தண்ணி சப்ளை செஞ்ச பம்ப் ஹவுஸ் அது. இப்பயும் கவர்னர் மாளிகை ஜிஹெச்லாம் அங்கேருந்து தான் தண்ணி போகுது. தண்ணி போகுது
1: எல்லா இடத்துலையும் டேங்க் கட்டினால வந்து இதில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இங்கே தான் தண்ணி போவோம். சிறப்பு அம்சங்கள் ஏரியாவில் இருக்குன்னு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணுங்க. தேங்க் நேர்களே, இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர் நமக்காக பேசினாரு, அவருக்காக நன்றிகள். ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல நம்ம புதுவை நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:50:28 ஆயிடுச்சுக்கு. நம்ம ஆர்ஜே விமல் புதுச்சேரி மேரி உழவர்கரில இருந்து லைவா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு கூட இருக்கும் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு மேரி உழவர்கரை, அதாவது ஓல்டு மேரி உழவர்கரை பகுதியில் இருக்கோம். ஸோ இங்க வந்து நிறைய சிறப்பு பகுதியில் இருக்கு. 1932 கட்டப்பட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ண மேரி உழவர்கரை பகுதி இருக்குது. அதாவது பிரெஞ்சு கொம்யூன் பஞ்சாயத்தை வந்து 1888 வந்து முதல் பாலிசியில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பகுதியில வந்து எது நகராட்சி, எதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பகுதியில் வந்து ஊராட்சி, பஞ்சாயத்து, கொம்யூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா டிவிஷன் கொடுக்கும்போது இந்த பகுதியை வந்து நகராட்சி பகுதியாக அறிவிச்சு, இந்த பகுதிக்கு வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ஒரு முக்கியமான இடமாகவும், இந்த இடத்துல வந்து சிறப்பு சான்றிதழ்கள் வந்து அனைத்து வகையான சான்றிதழ்களும் வந்து இஷ்யூ பண்ணுற ஒரு இடமாகவும் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல இருந்து 1932 இந்த பில்டிங் கட்டப்பட்டு அந்த இடத்துல இருந்துமே வந்து இதுக்கான சேவைகள் வந்து திறம்பட செஞ்சாங்க. நடுவில் அதுக்கப்புறம் வந்து இடம் பற்றாக்குறையினுடைய காரணத்தினால வந்து என்ன பண்ணாங்க, ஜவஹர் நகருக்கு வந்து தன்னுடைய மேரி உழவர்கரை நகராட்சி பகுதி வந்து அங்கே மாற்றிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி ரன் பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாமல் வந்து பின்னாடி வந்து பின்னாடி 100 வருஷம் பழமையான ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்கு. நீங்கள் வந்து என்ன சிறப்பு அம்சம் கேட்டீங்கன்னா, அந்த சிவன் கோயில் வந்து 100 வருஷம் இருக்கிறதாலையும் அதில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த சிவன் கோயில் ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பப்படுது. அது மூலமாக வந்து இங்கே பல திருவிழாக்களும் சரி, ஒவ்வொரு விசேஷ நாள்களையும் வந்து மிகப்பெரிய சிறப்பான நாள்கள் கொண்டாடுறதால இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கிறாங்க. ஒரு பகுதியாகவும் இருக்குது, ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா பகுதிகள் எல்லாமே வயல்வெளிகள் எல்லாமே டிஜிட் எல்லாமே பில்டிங்காக இருக்குது. இதுவும் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இப்போ வந்து ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பில்டிங்கு அதுக்கப்புறம் வந்து வீடுகள் நிறைய வந்து வேற வந்து ரெசிடென்சியல் ஏரியாவும் ஃபுல்லாகவே மாறிடுச்சு இப்போ. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் உங்களுக்காக திரும்ப ஒரு நாளைக்கு வந்து பேசுகிறேன். தொடர்ந்து எப்போ மைண்ட் நிகழ்ச்சியிட்ட பேசிட்டு உங்களை மூலம் இத்தனை விடைபெற்றேன். நான் உங்கள் தொடர்ந்து திரும்ப
1: Thank you, Ratana. Nandri Vimal.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவார் சைபா சொரியா சிறங்கம் சைபா இதையில் அடையா சைபா சேர்த்து புண்ணம் சைபா
2: சைபா
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அதில் மூத்தவர் தர்மர். அவர் ஒரு நாள் வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்தாராம். அப்போது தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியாக வந்திருக்கிறான், பிச்சை கேட்டிருக்கான். அந்த சமயத்தில் தர்மர் வேற ஏதோ வேலையாக இருந்திருக்கிறார். அதனால் பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனும் சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தர்மருக்கும் இது தெரிய வந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு உனக்குன்னு கேட்டார். பீமன் சொன்னான், எங்கள் அண்ணன் காலத்தை வென்றுவிட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போகிறேன்னா. நான் வந்து காலத்தை ஜெயிச்சுட்டேனா, எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். நீங்கள் அவனை வந்து நாளைக்கு வான்னு சொன்னீங்க, நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு இருப்பீங்களா? அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோடு இருப்பானா? நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா? நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாகவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்கள் சந்திப்பு நிச்சயம் நடக்குமா? அதனால தான் நீங்கள் காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நிச்சயமாக நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி நீங்கள் நினச்சதுனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா? நேரம் ஆகிட்டது, நான் உடனே ஊருக்குள்ளே போய் இதை சொல்லணும், தாமதிக்க முடியாது. ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான். தர்மர் அவசரமாக குறுக்கிட்டார், தம்பி கொஞ்சம் பொறு, நான் தவறு பண்ணிட்டேன். பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன்தான் அப்படி பேச முடியும், அப்படி வாக்குறுதி தர முடியும். அந்த பிச்சைக்காரனை இப்போவே கூப்பிடு, ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சு விட்றேன். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். இந்த கதையிலேருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில் இருக்கிறது, அதை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கணும். கடந்த காலங்கிறது திரும்பி வரப்போகிறதில்ல, எதிர்காலங்கிறது இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நிகழ்காலத்தை தான் நாம் பயன்படுத்திக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு சோதிடர் இருந்தார். அவர் எதிர்காலத்தை பற்றியே அதிகமாக சொல்லிகிட்டு இருப்பார். அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. அது குளிர்காலம். ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான். அந்த மேல் கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுக்கிட்டான். ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போகிறாங்க. அவரை பார்த்தாங்க, இதை பாருங்கள், இந்த கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுருக்குறோம், அந்த புறா இப்போ உயிரோடு இருக்கா இறந்து போச்சா இதை நீங்கள் சொல்லணும், சரியாக சொல்லிவிட்டால் உங்கள் ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம்னா, புறா உயிரோடு இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டார்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டுட வேண்டியது, புறா உயிரோடு இல்லைன்னு சொல்லிவிட்டார்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டிக்கிட வேண்டியது. இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல, இதுதான் அவங்க நம்பிக்கை. இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை திகைக்க வச்சுட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்கள் கோட்டுக்குள்ளே இருக்கிற புறா உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க, அது உங்கள் கையில் இருக்குது, அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை, அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னார். இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலங்கிற பறவையை தங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க.

0: அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்குது. நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில், நாம் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நாம் தான் காரணம். ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார், டாக்டர் என்னோடய வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னார். பயப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னார் டாக்டர். அதுக்கெல்லாம் டாக்டர், நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை, இதுதான் எனக்கு முதல் ஆப்ரேஷன், அதுதான் பயமாக இருக்குன்னார் நோயாளி. டாக்டர் சொன்னார், எனக்கும் இதுதான் முதல் ஆப்ரேஷன், அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்கோ, தைரியமாக இருங்கன்னார். நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும், பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்களை தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். சுதந்திர போராட்ட வீரர் ஷஹீத் பகத்சிங்கின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினார். நாட்டின் கண்ணியத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்த பகத்சிங்கின் மனப்பான்மை இந்தியாவின் இளைஞர்களின் துணிச்சல் மற்றும் உறுதியின் அடையாளமாக திகழ்கிறது என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். துபாயில் சேவை மனப்பான்மை, சமூக பங்கேற்பு மற்றும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு உணர்வை ஊக்குவிக்கும் வகையில் சேவா பக்வாடா நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக இந்திய தூதரகம் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது. நேற்று விக்ஷித் பாரத் ரன் 2026 நிகழ்ச்சிக்காக இந்திய சமூகத்தினர் பெருந்திரளாக ஒன்று கூடியது குறிப்பிடத்தக்கது. இன்று தொடங்கவிருந்த 3 நாள் நாடு தழுவிய வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் உறுதிப்படுத்தியது. வேலைநிறுத்தம் தொடர்பான விவகாரங்கள் குறித்து இந்திய வங்கிகள் சங்கத்திற்கும் வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பிற்கும் இடையே நேற்றிரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை மாஹே மற்றும் கேரள பகுதிகளோடு இணைக்கும் விமான சேவை பரிசீலனையில் உள்ளதாகவும், உடான் விமான சேவை திட்டத்தின் கீழ் கண்ணூர், கோழிக்கோடு மற்றும் கொச்சிக்கு விமான சேவை தொடங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆண்களுக்கான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலியின் சிறப்பான சதம் மற்றும் சுப்மன் கில்லின் நேர்த்தியான சதம் ஆகியவற்றின் உதவியுடன் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

9:13:13 நேயர்கள் இனி கேட்கலாம் நேயர் விருப்பம். உங்களுக்கு பிடித்த பாடலை இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505. மறுபடியும் சொல்றேன், 7598510505. பாடல் உங்க பேரு ஊரு எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிட்டே இருக்கோம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் கிரைண்ட் 102.8 இது நேயர்விருப்பு நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்திருக்கு யாருக்கு அப்படின்னா பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் கேட்டிருக்கிறாங்க. கூலி திரைப்படத்திலிருந்து அபிலாஷினி அனிருத் அசல் கோளாறு இவங்க எல்லாம் பாடின பாடல் கேட்கலாமா?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்றதையும் டைப் பண்ணி அனுப்புங்க.

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த நான் பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, தூத்துக்குடியில இருந்து சீதா லட்சுமி, ஸ்நேகிதியே திரைப்படத்துல இருந்து கே எஸ் சித்ரா, சுஜாதா, சங்கீதா குரல்கள்ல பாடல் கேட்டிருக்காங்க. நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 75 98 51 05 05 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, ஊரு, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்றதையும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாடல் கேட்கலாமா?

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு. இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்ற வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும்.

0: அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: second, winning it 15-9 to level the match. The deciding third set went right down to the wire, but Japan edged it 15-13 to seal the victory. So India finishes this Group B match with a 1-2 defeat against Japan. But that's not all we have right now. There is some very interesting action coming to you from archery as well, where in the men's compound individual event, Ganesh Maniratnam has booked his place in the quarterfinals, defeating fellow Indian archer Sahil Jadhav in a thrilling pre-quarterfinal encounter. It was a very close contest, with Ganesh edging past Sahil 149-148, winning the all-Indian battle by just 1 point. Now we also look ahead, because there is more action coming in from the women's compound individual event, with Pritika, Chikita and Jyoti Surekha set to begin their round of 32 and round of 16 matches at 9:45.
1: दिन की जब शुरुआत हो रही है तो भारतीय जो टीम भारतीय खिलाड़ियों जो मेडल जीते उसके बारे में बता देते हैं। भारत ने अब तक 37 पदक जीत लिए एशियन गेम्स में, जिसमें 4 गोल्ड, 16 सिल्वर, 17 कांस्य समेत कुल 37 पदक हैं। अगले एक घंटे में क्या कुछ घटित होता है हम जरूर आपको बताएंगे ठीक 10:30 पर। फिलहाल मुझे मोहम्मद शाहिद आजमी और मेरे दोस्त विदुषी वत्स को इजाजत दीजिए, बहुत बहुत शुक्रिया।
2: एशियन गेम्स 2026 आईजी नगोया।
3: अभी आप एशियन गेम्स 2026 के अपडेट सुन रहे थे।
4: ये है आकाशवाणी और आप सुन रहे हैं।
5: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. சேப்பு விஜயராகவன் இந்தியன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510055 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்க பேரு, ஊரு, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்றதையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள், மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் நிறைய பாடல் கேட்டாங்க. இன்னைக்கு உளுந்தூர்பேட்டை லோகேஸ்வரன், தேனி ராதா, பிரியா, செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், திருப்பதி பிரகாஷ், ஸ்ரீயாமலா, நன்னிலம் நாராயணன், கடலூர் ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, தேவிகாபுரம், வீரமணி, விழுப்புரம் தமிழ்ச்செல்வி, இவங்களோட பாடலாம் இன்னைக்கு எங்களால ஒளிபரப்ப முடியல. நேர்களே, மீண்டும் நாளைக்கு இதே நேரம் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்க பாடலும் இடம்பெறலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைவா பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, மாதவரம் பால் பண்ணை, சரஸ்வதி பத்மநாபன், சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கேட்கலாமா?

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் மறைவிடங்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை உலகிற்கு நிரூபித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். அவர் நேற்று ஆகாஷ்வாணியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகையில், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்ட 10வது ஆண்டின் நிறைவை இன்று கொண்டாட இந்தியா தயாராக உள்ளது என்றார். பாரத ரத்னா லதா மங்கேஷ்கரின் பிறந்தநாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தனது இனிமையான குரல் வளத்தால் நாட்டை அழகுபடுத்தி செழுமைப்படுத்தியது மட்டுமன்றி இந்தியாவின் முன்னேற்றம் சார்ந்த ஒவ்வொரு முயற்சியையும் உறுதியுடன் ஊக்குவித்தார் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா தனது தொடர்ச்சியான மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் அடங்கிய தொகுப்பை அனுப்பியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா வழங்கும் மனிதாபிமான உதவிகளின் மையமாக சுகாதாரம் விளங்குகிறது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி தேங்காய்திட்டு உப்பளம் மற்றும் கலை மற்றும் கைவினை கிராம பகுதியில் உள்ள மேங்ரோவ் கடற்கரை தூய்மை பணிகளில் 300 தன்னார்வலர்களை உள்ளடக்கிய குழுவினர் ஈடுபட உள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை நிஷினில் உள்ள கோரோகி விளையாட்டு பூங்காவில் எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட் சைட் கோ நிகழ்ச்சியில் நான் இன்று உங்களுடன் ஆர்ஜே ரத்னா. நேரம் 10:15. நம்ம கேட் செட் கோ கேம் ஷோல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேம் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ என்ன கேமா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், இன்னைக்கான கேம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய சில நாடுகளுடைய சிறப்பு பெயர்களை வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேம் வந்து பிளே ஆக போகுது. சோ இன்னைக்கு நம்ம சில நாடுகளின் அதன் சிறப்பு பெயர்களும் அப்படிங்கிற தலைப்போட ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய ஷோவு. சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, 1000 ஏரிகள் கொண்ட நாடு எது? 1000 ஏரிகள் கொண்ட நாடு எது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. 2271760 2271770 கேள்வி மறுபடியும் உங்களுக்காக, 1000 ஏரிகள் கொண்ட நாடு எது? அந்த நாடு எது அப்படின்னு கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது கேட் செட் கோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க கேட் செட் கோ நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சில நாடுகளின் அதன் சிறப்பு பெயர்களை வைத்து தான் நம்ம வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கேட்டிருந்த 1000 எரிகள் கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருந்த அழைப்பில் வந்திருக்கும் நீர் கரெக்டாக சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், சொல்லுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இதற்கான சரியான ஃபின்லாந்து.
0: ஃபின்லாந்து, சூப்பரா கண்டுபிடிச்சீங்க சார், நன்றி.
1: ஓகே, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. எனக்கு வேற எதுவும் கேள்வி இருக்கா ஸ்பாட்ல?
0: ஸ்பாட்ல வேற எதுவும் இப்பதைக்கு இல்ல. சூப்பரா பதில் சொன்னீங்க பாருங்க, அதுதான் கேள்வி, பயங்கரமா இருந்தது.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
0: நன்றி, நன்றி சார். சோ வந்த வேகத்துல சூப்பரா ஃபின்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம்

எலிஷாவும் சொன்னாங்க, சண்முக சுந்தரம் சார் நன்றி சார். ஸோ அடுத்த நேர்கான கேள்வி என்ன அப்படின்னா, தென்னுலக பிரிட்டன் என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? தென்னுலக பிரிட்டன் என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2271760 வெளியூர் நேர்கள் 0431 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனி இசைமேட்டு இது 102.8. Music on my mind.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9

0: 1484-890-80373.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட் செட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:15 ஐந்து நொடிகள் ஆயிடுச்சு. ஸோ சில நாடுகளின் உள்ள சிறப்பு பெயர்களை வைத்தா இன்னைக்கு நம்ம வந்து கேம் வந்து விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ கேட்டிருந்தேன் தென்னுலக பிரிட்டன் என்று எந்த நாட்டை அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த அழைப்பில் வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், இருந்து ராஜகோபால் பேசுறேன்.
1: ராஜகோபால் சார் சொல்லுங்க.
2: நியூசிலாந்து
1: சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பரா மூணு வாட்டி சொன்னதாலையும் நியூசிலாந்து தான் கரெக்ட் ஆன்சர். நன்றி நன்றி. சூப்பரா சொன்னாங்க நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு. தென்னுலக பிரிட்டன் என்று நியூசிலாந்தை தான் அழைப்பார்கள். சோ உங்களுக்கான கேள்வி அடுத்தது என்ன அப்படின்னா, உலகின் காஃபி கோப்பை என்று அழைக்கக்கூடிய நாடு எது? உலகின் காஃபி கோப்பை என்று அழைக்கக்கூடிய நாடு எது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போக்கு. இனிய இசைமேட்டு 102.8.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்ஸ் 8 கோ நியர்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:21:35 ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நம்ம கேட்ஸ் 8 கோ நிகழ்ச்சியில சில நாடுகளின் அதன் சிறப்பு பெயர்களை வைத்துதான் நம்ம வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. சோ கேட்டிருந்தேன் உலகின் காஃபி கோப்பை என்று எந்த நாட்டை அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புதுவிலிருந்து ஆசை தும்பி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். இந்த இது ஒரு ஆப்ஷன் கொடுங்க மேடம்.
0: ஆப்ஷன் கொடுக்கணுமா? சரி, உங்களுக்காக ஒரு மூணு நாடு பேச சொல்றேன். பிரேசில், இந்தியா, ஆஸ்திரேலியா, மூணு நாட்டுல எந்த நாடு?
1: இந்தியா, ஆஸ்திரேலியா, சில்லுன்னு வரணும். சில்லுன்னு இருந்தா தான் காபி விளையும். அப்ப பிரேசில்.
0: பிரேசில், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஸ்திரேலியா கூட ஜில்லுன்னு இருக்கும், ஆனா நீங்க பிரேசில் சூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க.
1: ஆமா, டவுட் தான், பட் பிரேசில் போதே கரெக்ட் சில்லுன்னு இருக்கும்ன்றனால அதை சொல்லிட்டேன்.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க சார், கரெக்ட் ஆன்சர். நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.
0: நன்றி. சோ உலகின் காஃபி கோப்பை என்று அழைக்கக்கூடிய நாடு வந்து பிரேசில். சோ கரெக்டா சொன்னாங்க, நன்றி. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? அடிக்கடிக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த கேள்வி. சோ லக்கி சாம் யாரு? இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வியும் கூட சொல்லலாம். சோ உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு இனியோ இசை மேட்டு 2.8.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூஜம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு. வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:28 நொடிகள் ஆயிடுச்சு. உலக நாடுகளில் சில நாடுகளின் அதன் சிறப்பு பெயர்களை வைத்து நம்ம வந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. சோ கேட்டிருந்தேன், உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று எந்த நாட்டை அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டிருந்த அழைப்பில் வந்திருக்கு. நேயர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க. சார், யார் எங்க இருந்து?
2: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
1: சொல்லுங்க சார்.
2: உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா மேடம்.
1: கியூபா, சூப்பரா சொல்லிட்டீங்க சார், நன்றி. உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கக்கூடிய நாடு வந்து கியூபா அப்படின்னு சொல்லிட்டு சரியா சொல்லிட்டாங்க, நன்றி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஐரோப்பாவின் கடைசி குழந்தை என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எஃப்எம் ரெயின்போவுக்கு டயல் பண்ணுங்க.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப் ரெயின்போ 102.8 கேட்ஸ் 8 கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:37 ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நம்ம கேட்ஸ் 8 கோ நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா சில நாடுகளும் அதன் சிறப்பு பெயர்களும் என்ற தலைப்புல வந்து பயணிக்குது இல்லையா. சோ கேட்டிருந்தேன் ஐரோப்பாவின் கடைசி குழந்தை என்ற எந்த நாட்டை அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அழைப்புல வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து? ஐரோப்பாவின் கடைசி குழந்தை என்று ரஷ்யாவை தான் அழைப்பார்கள். சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நைல் நதியின் நன்கொடை என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? நைல் நதியின் நன்கொடை என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2271777 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனி ஆகிய சைமேட்டு 2.8.

0: அழைக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுற நிலமா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க,
1: மகிழ்ச்சி. ஆமா மேம், அதாவது எகிப்த் அப்படிங்கிறது தான் சரியான விடை மேம்.
0: சூப்பர் சூப்பர், எகிப்த் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடையை கண்டுபிடிச்சிங்க சார், நன்றி.
1: இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா மேம், நைல் நதி வந்து 7,088 கிலோமீட்டர் நீளமா இருக்கு மேம். அது மட்டும் இல்லாம நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால மெடிட்டரேனியன் சீல இருந்துதான் இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மிகப்பெரிய என்ன சொல்றது நதி இந்த உலகத்திலேயே அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு நதி அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு நாடுகளுக்கு இடையே இது அப்படியே ஃப்ளோ ஆகுது மேம்.
0: பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப அழகான நதியும் கூட இல்லையா?
1: எஸ் எக்ஸாக்ட்லி.
0: சூப்பர் சூப்பர், நன்றி சார், கூடுதல் தகவலுக்கும் நன்றி.
1: தேங்க்யூ சோ மச் மேம்.
0: நன்றி நன்றி சார். சோ எஸ், நேயர் சொன்ன மாதிரி நைல் நதி ரொம்ப நீளமான நதியும் கூட, ரொம்ப அழகான நதியும் கூட. நைல் நதியின் நன்கொடை என்று நம்ம எகிப்தை தான் வந்து அழைக்கிறாங்க. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தங்க ரதங்களின் நாடு எது? தங்க ரதங்களின் நாடு எது? சோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. இனியோ இது 102.8.

0: கூல்.
1: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க கேட் சேட் கோ நிகழ்ச்சி. சோ இன்னைக்கு நம்ம கேட் சேட் கோ நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, சில நாடுகளும் அதன் சிறப்பு பெயர்களும் என்ற தலைப்போட பயணிக்குது இல்லையா கேட்டிருந்தேன். தங்க ரதங்களின் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த அழைப்பில் வந்திருக்கும் நேயர் சரியா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேம்.
3: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன் கலைவாணி. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கூடுதல் தகவலுக்கும் நன்றி. சூப்பரா சொன்னாங்க ரதங்களின் நாடு வந்து மியான்மர் அப்படின்னு தான் அழைப்பாங்க. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கீழை நாடுகளின் முத்து என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? கீழை நாடுகளின் முத்து என்று எந்த நாட்டை அழைப்பார்கள்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. 102.8

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லக் 88 கோ நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 88 கோ நிகழ்ச்சியில் சில நாடுகளும் அதன் சிறப்பு பெயர்களும் என்ற கேமோட பயணிச்சது இல்லையா? ஸோ கேட்டிருந்தா கீழே நாடுகளின் முத்து என்று எந்த நாட்டை அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டிருந்தா, ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர். இந்த ஆன்சரோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்களை தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல இது 88 கோ.
1: Uh-huh. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey

0: நேரம் 11 மணி, கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், புரட்சியாளரும்

0: சுதந்திர போராட்ட வீரருமான பகத்சிங்கின் பிறந்த நாளான இன்று அவருக்கு மரியாதை செலுத்தினார். பகத்சிங்கின் அசைக்க முடியாத துணிச்சல், தளராத தேசபக்தி மற்றும் நாட்டின் மீதான அர்ப்பணிப்பு ஆகியவை இன்றும் இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டம் மற்றும் முதலீட்டாளர்கள் கலந்துரையாடல் 2026 ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தாரின் தோஹா நகரை சென்றடைந்துள்ளார். 65வது தேசிய கலை கண்காட்சியில் லலித் கலா அகாடமி 20 லலித் கலா அகாடமி விருதுகளை அறிவித்துள்ளது. இந்த தேசிய கலை கண்காட்சி இந்தியாவில் நடைபெறும் சமகால காட்சி கலைகளுக்கான மிகவும் மதிப்புமிக்க வருடாந்திர கண்காட்சிகளில் ஒன்றாகும். இந்தியா முழுவதிலும் உள்ள கலைஞர்களிடமிருந்து இந்த காட்சிக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாக கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி, விளையாட்டு மற்றும் தனித்திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் 20 மாணவர்களுக்கு முதல் முறையாக விமானத்தில் கொல்கத்தா செல்லும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அங்கு பல்வேறு சுற்றுலா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட்ட மாணவர்கள் முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் சௌரவ் கங்குலியை சந்தித்து கலந்துரையாடியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: நேரம் 11:02. தொடர்வது
2: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் VVG ராம்ஜி, விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: விழுப்புரம் வரைக்கும் போறேன்னா மெதுவா தான் போகணும். சரி, விழுப்புரத்துல எங்க போற, யார பாக்க போற?
4: மணியா, இந்த மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலை வாய்ப்பு வாழ்வாதார உறுதி திட்டம் ஒரு ஸ்கீம் இருக்குல்ல
3: ரவி, இந்த VBG ராம்ஜி அப்படின்னு ஒரு திட்டம் சொல்றாங்களே, அதுவா?
4: அதேதான்.
3: அதுக்காக எந்த கிராமத்துக்கு நீ போற?
4: விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கண்டமானடி கிராமத்துக்கா?
3: ஓ, விழுப்புரம் வட்டத்திலேயே இருக்குது கண்டமானடின்னு ஒரு ஊரு. ஓ, அங்க போறியா?
4: ஆமா.
3: நல்லதா போச்சு, நான் சும்மாதான் இருக்கிறேன். அப்படியே உன் கூட நானும் பைக்ல தொத்திட்டே வந்துட்டா?
4: சரி, நான் தகவல் சேகரிக்க போறேன், நீ வந்து என்ன பண்ணுவா?
3: எப்ப அங்க என்னதான் நடக்குது, நீ என்னதான் பேசுற? மத்திய அரசு திட்டம் வேற சொல்லிட்ட, அது சம்பந்தமா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
4: ஆமா.
3: நானும் வரேன்ப்பா.
4: சரி.
3: எப்ப என்ன விட்டுட்டு போயிடாதப்பா.
4: இல்ல, உன கூட்டு போறான். அங்க பேசுறவங்க எல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கிறியா?
3: எப்பா, நான் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
4: சரி,
3: அப்படியே வந்து அப்படியே உன்கிட்ட போட்டு காட்டு, நீ என்ன செய்ய சொல்றிய அப்படியே செய்யறப்பா.
4: சரிப்பா, வண்டியில உட்காரு, கூட்டிட்டு போறான்.
3: எப்பா போகும்போது அந்த வழியில அந்த கம்பம் கூழ மறக்காம வாங்கி தெரியா?
4: நான் சொல்றது முன்னே நீ முந்திக்கினா?
3: ஆமாப்பா, ஏன்னா குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது.
4: சரி.
3: நம்ம போகும்போது அதை குடிச்சிட்டு தான் போனோம்.
4: ஆமா, கம்பம் கூழ குடிச்சா உடம்பு ரொம்ப தெம்பா இருக்கான்.
3: ஆமாப்பா, கம்புன்னா தெம்பு
4: தானே.
3: சரிப்பா, உட்காட்டுமா?
4: சரி, உட்காரு.
3: எடுப்பா வண்டிய.
4: ஆமா, ஹெல்மெட் போடல நீ?
3: எப்பா, நான் வழியில நின்று இருந்தேன்.
4: ஆமா,
3: நீ தான் ஹெல்மெட்டோட வந்த.
4: சரி.
3: போட்டிருக்கீங்களப்பா, நான் பத்திரமா உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்ப்பா.
4: சரிப்பா.
3: கிளம்பலாமா?
4: புறப்படலாம். ஏமனியா?
3: சொல்லுப்பா.
4: வண்டியில சும்மா வர, ஏதோ பேசிட்டு வர்றத
3: என்னப்பா பேச சொல்ற?
4: ஏமனியா, MGNREA GS, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஒரு ஸ்கீம் இருந்ததா?
3: ஆமாப்பா.
4: அதான் இப்ப VBG ராம்னு மாத்திட்டாங்களா?
3: ஆமா.
4: அத பத்தி உனக்கு தெரிஞ்சத சொல்லுப்பா.
3: சரிப்பா, நான் சொல்றேன், நல்லா கேட்டவரு. இப்ப டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
4: உள்ள கதை. சொல்லு.
3: அப்ப மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டுக்கு குறைஞ்சது 100 நாட்கள் வேலை கிடைக்கணும்.

0: அதுவும் தினமும் 100 ரூபாய் சம்பளம். இப்படி ஊரக வளர்ச்சி துறையில வேலை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க பாது.
1: ஆமா, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க அந்த.
0: ஆமாப்பா, தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஆமா,
0: வேலை இல்லாத நாட்கள்ல இந்த திட்டம் குறைந்தபட்ச வருவாய்க்கு கை கொடுத்தது அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கப்பா.
1: நல்ல ஒரு அருமையான திட்டம் பாது.
0: ஆமாப்பா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பொதுவா வேலை செய்யற இடத்துல ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலின்னு தான் இருந்துச்சு. ஆனா இந்த திட்டத்துல ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு சமமான கூலி வழங்கப்பட்டுச்சுப்பா. இன்னைய வரைக்கும் அப்படிதான் இருக்குது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: இது ஒரு பெரிய விஷயம்ப்பா. அப்புறம் உத்தரவாதம் வேலைக்கு குடுக்கறாங்க இல்லையா, கிராமப்புறங்கள்ல 18 வயசுக்கு மேற்பட்ட எவரும் இந்த திட்டத்துல பயன்பெறலாம்.
1: 18 வயசு கீழே யாரும் வேலை செய்யக்கூடாதோ?
0: ஆமாப்பா, அவங்கெல்லாம் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு ஆயிடுறாங்க இல்லையா.
1: ஆமா ஆமா,
0: அவங்களுக்கு கிடையாது.
1: பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வேலைன்னு சொன்னா.
0: ஆமாப்பா, இதுக்கு விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த திட்டத்துல வச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம்ப்பா, கூலி இருக்குதுல்ல, அந்த கூலி தொகை நேரடியாக தொழிலாளர்களின் வங்கி அல்லது அஞ்சலக கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு வச்சிருந்தாங்கப்பா.
1: ஓஹோ.
0: ஆமா, கையில பணம் கிடையாது. ஏன்னா பொதுவா வேலை முடிஞ்ச உடனே அப்படியே பணத்தை எண்ணி கையில கொடுப்பாங்க, வாங்கிட்டு போவோம் இல்லையா. இந்த திட்டத்துல அப்படி கிடையாது. இது வங்கி கணக்குல அல்லது அஞ்சலக கணக்குல தான் பணம் போய் சேரும். ஏன்னா வந்து இடைத்தரகர் யாரும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நமக்கு உண்டாக்கி கொடுத்துச்சுப்பா.
1: மக்கள் பாதிக்காத நேர்மையான வழியில இருக்கணும்.
0: ஆமாப்பா, கிராமப்புற குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் அப்படியே போயிட்டே இருந்ததுப்பா. அதுக்கு பிறகு 2014 மத்திய அரசு, இப்ப இருக்கிற அரசு அமைஞ்சவுடன் எல்லாரும் கொஞ்சம் பயந்தாங்க இந்த திட்டம் என்ன ஆகுமோ அப்படின்னு. ஆனா முன்ன விட இன்னும் சிறப்பா இந்த திட்டத்தை இப்ப இருக்க மத்திய அரசு மேற்கொண்டு அந்த நாட்களை கூட்டணும், 100 நாள்ங்கறத 125 நாள் ஆக்கணும் அப்படின்னு அறிவிச்சு அத நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்கிட்டே வந்ததுல பாரு, விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்க, என்னமா நடிக்கு போ
1: மணியா, லெப்ட்ல போய் ரைட்ல திரும்பினா கண்டமாநாடி கிராமம் வந்துடும்.
0: சரிப்பா, பாத்து போப்பா.
1: சரி சரி.
0: எப்பா, யாரையாவது அங்க நிப்பாட்ட சொல்லியிருந்தீங்க, அங்க ஒருத்தர் நின்றுட்டு நம்மளே பாக்குறாரு.
1: அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் இருக்கு சொன்னா, எனக்கு ரமணாலாவது வந்து வழியே தெரியல, சரி அவர் கூட்டிட்டு போவான்னு நிக்க சொன்ன, அவருதானோ?
0: அவராதான் இருக்கணும்ப்பா.
1: ஆமா ஆமா
0: ஆமா, ஊரு முனையிலே அவர் நிக்கிறாரு.
1: ஓ,
0: அவர்கிட்ட போய் நிப்பாட்டி
1: சரி
0: என்ன எதுன்னு கேப்போம்.
1: சரி சரி. பஞ்சாயத்து தலைவர் தான் நிக்கிறாரு மணியா.
0: ஓகேப்பா ஓகேப்பா, அப்படியே வண்டியை வரமானு பட்டுப்பா.
1: சரி சரி சரி. ஐயா வணக்கம், உங்க கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நண்பர் மணியும் வந்திருக்காரு. எந்த இடத்துல மக்கள் வேலை செய்யறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க முன்னாடி உங்க வண்டியில போயிட்டு இருங்க, நாங்க என் நண்பரை என் வண்டியில கூட்டிட்டு வந்துருக்கேன்.
0: ரவி, அவர் வண்டி நிப்பாட்டாருப்பா, அதான் மக்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க.
1: ஓ, அந்த இடமோ?
0: ஆமாப்பா, இந்த இடம் தான் இருக்கு.
1: சரி சரி
0: சரிப்பா. இப்ப நீ என்கிட்ட சொன்ன இல்ல,
1: ஆமா,
0: அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படியே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுன்னு.
1: ஆமா ஆமா,
0: நீ இப்ப ஆரம்பிப்பா, யார்ட்ட என்ன கேட்க போற?
1: மணியா, எல்லாம் ஒரு 300 பேர் கிட்ட வேலை செய்யறாங்க. முதல்ல பஞ்சாயத்து தலைவர் கிட்ட இத பத்தி ஒரு சில விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிறான், அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட பேசுவோம்.
0: சரிப்பா.
1: ஐயா வணக்கம், மத்திய அரசினுடைய இந்த கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலை வாய்ப்பு வாழ்வாதார உறுதி திட்டம் இந்த ஸ்கீம்ல தான் மக்கள் எல்லாம் வேலை செய்யறாங்க. இந்த திட்டம் அப்புறம் மக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் வேலை செய்யறாங்க, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும்.
2: அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சி ஒன்றியம் கண்டமனடி ஊராட்சி, ஊராட்சியின் தலைவர் வீரா ஏழுமலை. எங்க ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக அரசு, மத்திய அரசு வழங்கக்கூடிய, இதற்கு முன்னாடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்ட பணிகள் இருந்தது. இதன் மூலம் எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் கண்மாய் வெட்டுதல், ஏரி வாய்க்கால் நீர்ப்பாசனம் வெட்டுதல், குளம் வெட்டுதல் போன்ற பணிகளை சிறப்புடன் செய்து வருகிறார்கள். இப்பொழுது புதியதாக அந்த திட்டம் 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர்த்தி திட்டத்திற்கு விபிஜி ராம்ஜி விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும்

வாழ்வாதார உத்தரவாத திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக இனி வரும் காலங்களில் எங்கள் ஊராட்சிகளில் நல்ல சிறப்பான முறையில் இந்த வேலையினை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் மக்களுக்கான 125 நாள் வேலையினை நாங்கள் வழங்க தயாராக உள்ளோம். எங்கள் ஊராட்சியின் மூலமாக எங்கள் மக்கள் இந்த வேலையை சிறப்புற செய்துகிறார்கள். ஆனால் இதில் ஒரு சில நிபந்தனைகளை மக்கள் எங்களிடம் அடிக்கடி தெரிவிப்பது, இந்த போட்டோ எடுப்பது மட்டுமல்லாமல் கண் சிமிட்டு அதன் மூலமாக இந்த வேலை வாய்ப்பினை ஆள் சேர்ப்பது, சேர்த்து அவர்கள் தான் பணியினை செய்ய வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனைகள் உள்ளது. இதில் ஒரு 60-70 நபர்கள் வேலைக்கு பணிக்கு வந்தால் 20 நபர்களுக்கு மட்டுமே அந்த கண் விழுகிறது இந்த ஆப்பில், மீது அனைவரும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இத்தகைய இடர்பாடுகளை நீக்கி இந்த 125 நாள் வேலை தொடர்ந்து வழங்கிடவும், இவர்களுக்கு ஊதிய உயர்வை மேலும் அதிகபட்சமாக அவர்களுடைய உழைப்பு தகுந்த மாதிரி கூடுதலாக மத்திய அரசும் மாநில அரசும் செவிமடுத்து உயர்த்தி வழங்குமாறும் மக்கள் கோரிக்கையினை மக்கள் மூலமாக இதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்கள் ஊராட்சியில் இந்த ஊராட்சியின் சார்பில் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை நல்ல முறையில் செய்து தருவதற்கு அரசுக்கு என்றும் ஒத்துழைப்பு தருவதற்கு இந்த ஊராட்சியின் சார்பில் அனைவரும் இந்த மக்களும் நாங்கள் உறுதுணையாக என்றும் இருப்போம். உங்கள் அனைவருக்கும் இந்த வேலைவாய்ப்பானது நாங்கள் ஆப் மூலம் பணித்தலை பணியாளர்களை கொண்டு இந்த தேர்வாளர்களை தேர்வு செய்கிறோம். பணியாளர்களை அவர்கள் மூலமாக கண் போட்டோ எடுத்து 9 மணிக்கு இந்த வேலையை தினசரி ஆரம்பிப்போம். 9 மணி முதல் 1 மணி வரை பணியாளர்கள் வேலை செய்வார்கள். அதன் பிறகு 1 மணியிலிருந்து 2 மணி வரை மதிய உணவு, அதன் பிறகு 2 மணியிலிருந்து 5 மணி வரை மீண்டும் பணி செய்வார்கள். இந்த புதிய திட்டம் ராம்ஜி திட்டம் வந்த பிறகு ஆகஸ்ட் 1 முதல் இந்த வேலை திட்டத்தை எங்க ஊராட்சி செய்து வருகிறோம். எனவே புதியதாக குளம் வெட்டுதல் மற்ற வேலையும் செய்யறாங்க. மழைக்காலம் என்பதனால் ஏரி வாய்க்க தூர்வாறுதல் போன்ற பணிகளை செய்து வருகிறோம். இந்த பணிகள் தொடர நாங்கள் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம். அது மட்டுமில்லாமல் எங்க ஊராட்சியில் இந்த வேலை வாய்ப்பினை மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர், குறிப்பாக 60 வயதுக்கு உட்பட்டவர்கள், ஆண்கள் பெண்கள் இருபாலும் வேலை செய்கிறார்கள். இது வந்து தவண முறையில் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஷிப்ட் முறை, அதாவது தெருவு கணக்கு. எங்க ஊராட்சி பெரிய ஊராட்சி, கண்டமனடி, ஜானகிபுரம், கண்டமனடி காலனி, அரசு ஊழிய நகர், அரசு போக்குவரத்து ஊழிய நகர், இதுல அரசு ஊழிய நகர் தவிர அனைத்து மக்களும் இதுல பணியாளர்களாக வேலை செய்கிறார்கள். எனவே வார வாரம் மாறுதல் செய்து ஒரு வாரத்துக்கு குறைந்தபட்சம் 100-120 பேர் இந்த வேலையை செய்வாங்க. அடுத்த வந்து அடுத்த தேர்வுல 2வது ஷிப்ட், அது மாதிரி ஒரு ஒரு பகுதியும் கண்டமாட்டி 2 ஷிப்ட், ஜானகிபுரம் 2 முறை, ஊழிநகர் இதை போல வந்து 2 தவணையா வச்சு ஒவ்வொரு ஏரியாவும் வேலை செய்யறோம். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி கொண்டு வருகிறோம். இதுல வந்து இந்த ஜி ராம்ஜி திட்டம் வந்த பிறகு புதியதாக இந்த அரசு பணி செய்வதற்கு எங்ககிட்ட வந்து நிறைய பேர் அட்டை கேட்கறாங்க, பதிய வராங்க. இதை தொடர்ந்து இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும். தொடர்ந்து இந்த பணியை செய்யக்கூடிய மக்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும். முக்கியமாக இந்த கண்பீடித்த அட்னன்ஸ் முழுவதுமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது ஏன் வேணாம் சொல்றேன்னா, நாங்க எங்க ஊராட்சியில 100 நபர் ஆட்களை தேர்வு செய்யறோம். 100 பேர் வேலைக்கு வராங்க. இந்த 100 பேர்ல 80 பேருக்கு அந்த விழித்திரை போட்டோ எடுக்கும் போது அது பதிவு கிடையாது. அப்ப 20, 15, 17 விகிதாச்சாரம் போகும்போது மீதி இருக்கிறவங்க இது எங்க இருந்து இந்த பிழை நடக்குதுன்னே தெரியாத ஊராட்சி தலைவரையும் ஊராட்சி செயலாளர் கிளர்க்கு எங்களை தான் வந்து பேசிக்க போறாங்களே தவிர, இதை முழுசோ அனைவருக்கும் வேலை செய்யணும். இது எல்லாத்துக்கும் முதுகெலும்பு ஒரு கிராமப்புறம். இந்த கிராமம் சிறப்புற இருக்கணும்னா இந்த மக்கள் எல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில விவசாயம் போயிட்டு போச்சு, விளை நிலங்கள் எல்லாம் வந்து விளை நிலங்களா மாறி போச்சு. இதை நம்பிதான் எங்க மக்கள் இருக்கிறாங்க. அதை நாங்க வந்து உங்களிடம் தகவலா சொல்றோம். இதை அரசு செவிமடுத்து மறுபரிசீலனை செய்து இதற்கான ஆவணங்களை மேற்கொள்ளுமாறு நாங்கள் கண்டமாடி ஊராட்சி சார்பில் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த 125 நாள் வேலை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஊராட்சிக்கு. இதனால விவசாயம் பாதிக்கப்படுமான்னு கேட்டா விவசாயம் பாதிக்கப்படும். இந்த 7 நாள் 1 டீம், அடுத்த 7 நாள் 1 டீம், இப்படி 6 வாரம் நாங்க வந்து ஷிப்ட் முறையில் செய்யறதுனால இந்த வாரம் இந்த பணி செய்யறவங்க அடுத்த வாரம் அவங்க விவசாய பணிக்கு போயிடுறாங்க. இந்த வாரம் விவசாய பணி செய்யறவங்க அடுத்த வாரம் இந்த வேலைக்கு வந்துடுறாங்க. அதனால எந்த சூழ்நிலையும் எங்க ஊராட்சியில விவசாயம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அறவே கிடையாது. ரெண்டுமே வந்து பாதிக்கப்படாத நிலையில தான் போயினுக்குது அரசு. இந்த முக்கியமா இந்த விழித்திரை, இது எல்லா ஊராட்சிகளில இருக்கிற பிரச்சனை தான், எங்க ஊராட்சி மட்டும் இல்ல. கண்ணு சிமெண்ட் சொல்லி விழித்திரை ஆப் கொடுத்து பதிவு பண்றீங்கல்ல, இதை மட்டும் அருள் கூர்ந்து அரசு இது அறவே இந்த திட்டத்தை கைவிடுமாறு எங்க ஊராட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு பதில எப்பயும் போல ஆள் வருகைக்கு நாங்க வந்து 10-10 பேர் குழுக்களாக வந்து போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுத்து அந்த 10 பேர் அதுல உறுப்பினர்களை அந்த குழு குழுவா 10 பேரை டீமா இருந்து

0: அளவீடு செய்து அந்த அளவீடு பிரகாரம் அந்த 10 பேரும் குரூப் குரூப்பா வேலை செய்வாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க அந்த 10 பேரும் குழுவா நீங்க செய்யற வேலையை அளந்து விடுங்க, நாங்க வேலை செய்யறோம். அகலம் ஆழம் எவ்வளவு மட்டம் கேட்கறீங்களோ அதெல்லாம் எடுத்து செய்யறோம். நீர் வாய்க்கா எவ்வளவு அகலம் எடுக்கணுமோ, எவ்வளவு ஆழம் எடுக்கணுமோ, எவ்வளவு நேரம் எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க வேலை செய்து தரோம் அப்படின்னு சொல்லி மக்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக நல்ல திட்டமாக அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்கும் அன்றாட வாழ்வை முறையாக நடத்திக் கொள்வதற்குமாக நல்ல திட்டம். இந்த திட்டத்தை தந்த தொடர்ந்து தருகிற மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் எங்கள் கிராமத்தின் சார்பில் ஊராட்சியின் மக்கள் சார்பிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த சிரமமும் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக நல்ல முறையில வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த வேலை திட்டம் தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: ரவி, ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருந்தது இல்ல?
2: ஆமா,
1: அதுலதான் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்து விக்சித் பாரத் கியாரண்டி ரோஜ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் அப்படின்னு இந்த திட்டத்தை மாத்தி வச்சிருக்காங்கப்பா.
2: ஆமா,
1: சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விபிஜி ராம்ஜி அப்படின்னு அழைக்கிறாங்கப்பா.
2: மணிய, இந்த திட்டத்துல மத்திய அரசு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்களா?
1: ஆமாப்பா, கொண்டு வந்திருக்காங்கப்பா.
2: என்ன சொல்லலாம்?
1: பழைய திட்டத்தின் கீழ் வேலை பார்ப்பவர்களுக்கு வழங்கும் கூலி தொகை இருக்குல்ல, அதை 100% மத்திய அரசாங்கமே கொடுத்துச்சு. ஆனா இப்ப மத்திய அரசாங்கம் 60% தொகைய கொடுக்குது, மாநில அரசு மீதம் உள்ள 40% செலவை ஏற்றுக்கணும். இப்படி அந்த திட்டத்துல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க.
2: ஓ, மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சுதான் இந்த திட்டத்துல செயல்படுது.
1: ஆமாப்பா, மாநில அரசும் இந்த திட்டத்துல ஆர்வம் காட்டணும், மக்கள்கிட்ட வந்து சரியா இந்த திட்டத்தை போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மாநில அரசும் ஒரு 40% செலவை ஏத்துக்கணும் அப்படின்னு திட்டத்தை மாத்தி அமைச்சிருக்காங்க.
2: நல்லது.
1: ஆமாப்பா, இந்த நடப்பு ஆண்டுல இந்த திட்டத்துக்கு புதிதா 5000 கோடிய தமிழ்நாடு அரசு ஒதுக்க கேட்டிருக்குது.
2: ஓ, பரவாயில்லையா.
1: ஆமாப்பா, 125 நாள் வேலை திட்டத்துக்கு முதல் தவணையா மத்திய அரசு 25,863 கோடிய ஒதுக்கி இருக்கு. ஆமாப்பா,
2: பரவாயில்ல.
1: இதுல தமிழகத்துக்கு 2,176.84 கோடியும் புதுச்சேரிக்கு 12.88 கோடியும் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 300 ரூபாயிலிருந்து வெவ்வேறு தொகையை தினக்கூலியா மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிர்ணயித்துள்ளதுப்பா.
2: பரவாயில்ல.
1: நீ அடுத்து அந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட 2-3 பேர்ட்ட கேளுப்பா.
2: சரி சரி சரி சரி. அம்மா வணக்கம். விபிஜி ராம்ஜி, இந்த திட்டத்துல நீங்க பயனாளியா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்னென்ன வேலை செய்யறீங்க, உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, இன்னும் பல தகவல்கள் நீங்க சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
3: விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கண்டமானி ஊராட்சியில் 125 நாள் வேலை திட்டத்தில இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த வேலையில நாங்க அடையிற பயனை மட்டும் நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது ஒரு நாள் சம்பளம் பாத்தீங்கன்னா 345 ரூபா. காலையிலே 9 மணிக்கு நாங்க வருவோம். 9 to 1 மணி வரலும் வேலை செய்வோம். 1 மணிலேருந்து 2 மணி வரலும் லஞ்ச் டைம் சாப்பிட்ற டைம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரலும் இந்த வேலை செய்வோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, அதாவது 60 வயசுக்கு உள்ளவங்க மட்டும் நாங்கள் இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய இதில் பயன்படுறோம். இந்த ஏரி குளம் குட்டை வாய்க்கா இந்த மழை நாளெல்லாம் தண்ணி எப்படி சேமித்து வைக்கிறது அப்படின்றதுனால இது ஒரு நன்மையாகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து எங்கள் ஊருக்குன்னா பயன் பார்த்தீங்கன்னா நிறைய நீர் சேகரிக்கிறோம். வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களாம் இதில் பயன்பெற்று சேலரி வாங்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 125 நாள் வந்து அட்டை கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு ப்ரெசன்ட் போடுவோம், வராதவங்களுக்கு ஆப்சன்ட் போடுவாங்க. அதிகமாக எல்லாமே வரும். இங்கே இந்த கண்டமானடி பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டமானடி ஜானகிபுரம் கண்டமானடி காலனி சொல்லிட்டு 3 பிரிவாக இருக்குதுங்க. இங்கே வந்து தினமும் எங்களுக்கு வேலை வருது. இதனால் நிறையா நாங்கள் பயன்படுறோம். 125 நாளைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் 345 ரூபா ஒரு நாளைக்கு போடுறாங்க. இந்த வேலை வந்து எங்களுக்கு நீடிச்சு தரணு மாதிரி அரசுக்கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 நாள் 6 நாள் எங்களுக்கு வேலை. இந்த 6 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாங்கள் வேலை செஞ்சோன்னா அடுத்த வாரம் வேலை செய்கிறதுக்குள்ளே இந்த காசு எங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். மாற்றி மாற்றி நாங்கள் வேலை செஞ்சுட்டு நிறையா நாங்கள் இதில் பயன்படுறோம். இந்த 125 நாள் வேலையில் பார்த்தீங்கன்னா பணித்தள பணியாளர்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் வேலையே வந்து கரெக்டாக வரவங்களை வந்து ப்ரெசன்ட் ஆப்சன்ட் போகிறது மட்டும்தான். இதை வந்து கண்காணிக்கிறவங்க ஆனால் அடிக்கடி வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அடிக்கடி வந்து எங்களுக்கு உதவி செய்வார், வந்து பார்ப்பார் எல்லா இடத்துலையும்.

0: வந்து பார்த்து வேலை இல்லாதவங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வேலை இது பண்ணி தருவாங்க. கிளர்க்கு வருவாங்க கூட, வீடியோ ஆஃபீஸ்ல இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் வீடியோ ஆஃபீஸ்ல இருந்து எல்லாம் வருவாங்க. வந்து வார வாரம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க வேலை எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. வந்து பார்த்துட்டு வருவாங்க, ஓவர்ஸ் வருவாரு, வந்துட்டு எல்லாரும் வந்து பார்த்து வேலை எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிட்டு வார வாரம் கம்பல்சரி வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இந்தந்த இடத்துல வேலை செய்யணும் அதெல்லாம் பார்த்து அவங்க தான் வேலை வைக்கிறது. இந்த 125 நாள் வேலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து கேலி கிண்டல் பண்றாங்க, போயிட்டு உக்காந்துட்டு வரோம் பேசி நின்று வரோம் அப்படிலாம் கிடையாது. நாங்க 10 பேர்னா 10 பேர் வந்து மம்முட்டி 2 பேர், கடப்பாறை 2 பேர், பாண்டு 2 பேர், எல்லாமே 2 2 தான் ஒரு ஒரு பேஞ்சுக்கு எல்லாமே 2 2 எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வந்து காலையில இருந்து நாங்க கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வோம், யாரும் உட்காந்து நாயெல்லாம் பேச மாட்டோம். இதனால நாங்க நிறைய பயன்படுறோம், யாரும் வேலை எல்லாம் செய்யாமலாம் இருக்க மாட்டோம். கம்பல்சரி 9 மணிலேருந்து 1 மணி வரையில செஞ்சுட்டு தான் இருப்போம். 1 to 2 மணி வரையில சாப்பிடுவோம், 2 to 5 மணி வரையில நாங்க வேலை பார்ப்போம். யாரும் உட்காந்துட்டுலாம் இல்ல, எல்லாம் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரிகளும் விட மாட்டாங்க, வந்து வந்து செக் பண்ணிட்டு தான் போவாங்க, எல்லாருமே வருவாங்க. இந்த 125 நாள் வேலையில பாத்தீங்கன்னா எங்க கிராமத்துல எங்க ஊராட்சியில மொத்தம் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பயன்படுறோம், நல்ல நன்மைகள் வருது. இந்த 125 வேலையில பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கு. 125 நாள் வேலை வந்து சிறப்பாக அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு 100 நாளையிலிருந்து 125 நாளாக உயர்த்திவிட்ட நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாநில அரசாங்கத்துக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்படுறோம். எங்கள் ஊராட்சியின் சார்பாக மத்திய அரசுக்கு மிக்க நன்றி.
1: ரவி, அடுத்து அங்க ஒரு அம்மா நிக்கிறாங்களா, ரொம்ப ஆர்வமா இருக்காங்கப்பா, உன் மூஞ்சியே பாத்துட்டே இருக்காங்க.
2: ஆமாமா, 2-3 பேர் இருக்காங்க.
1: இல்ல, உன் மூஞ்சி என்ன அம்மா அழகாவா இருக்கு, ஒன்னு பாக்குறாங்கப்பா.
2: மணியா, அந்த அம்மாட்டையும் கேப்பா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரிண்டி நிக்கிறாங்களா, அவங்களையும் கேட்டுருவோம்.
1: சரிப்பா சரிப்பா, ரெண்டு பேர்த்தையும் கேட்டுருப்பா.
2: ஆமாமா. வணக்கம்மா, விபிஜி ராம்ஜி. இந்த திட்டத்தின்ல நீங்க என்னெல்லாம் வேலை செய்யறீங்க, எப்பெல்லாம் வேலைக்கு வரீங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சு எவ்வளவு நாட்களுள்ள பணம் எல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வருது, இன்னும் பல தகவல்களை சொல்லுங்கம்மா. நண்பர் வந்துருக்காரு, அவரும் கேட்டு தெரிஞ்சுக்குவாரு, எங்களுக்கும் ஒரு பயனுள்ள செய்தி கிடைக்கும். சொல்லுங்கம்மா.
3: வணக்கம், எனது பெயர் தமிழ்வழி, நான் கண்டமனடி பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன். ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல நாங்க வந்து வேலை செய்யற பணியாளர். நாங்க எங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து குடுக்கறதுனால நாங்க நல்லா பயனடைறோம். ஏன்னா நாங்க வந்து இல்லத்தரசிக காலையில 9 மணிக்கெல்லாம் எங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சுட்டு நாங்க இந்த வேலைக்கு வந்துடுறோம். மதியம் 1 மணி நேரம் எங்களுக்கு வந்து உணவு விடுமுறையும் குடுக்கறாங்க. அதுக்கப்புறம் நாங்க திரும்ப 2 மணிக்கு வேலைய ஆரம்பிச்சா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த வேலை செய்யறோம். நாங்க செஞ்சுட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். மேற்கொண்டு இருக்கிற வேலையை நாங்க வீட்டுல போய் நாங்க எங்க பிள்ளைங்களை பாக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு சரியா இருக்கு இந்த டைமிங். ஆனா முன்னெல்லாம் வந்து நாங்க வந்தா 10 பேர் வச்சு ஒரு பேட்ச்ல நாங்க என்னமார்ல பேர் வரும், நாங்க வேலை செய்வோம். இப்ப என்னன்னா அந்த விழித்திரை எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வரமாட்டுது. நிறைய பேருக்கு வரல, ஒரு பேட்ச்ல 10 பேருனா அதுல 8 பேருக்கு வரமாட்டுது. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த முறையை மட்டும் பரிசீலனை பண்ணா போதும். ஏன்னா முன்னெல்லாம் எங்களை வந்து குரூப்பா போட்டோ எடுத்தப்ப எங்களுக்கு அது ஈஸியா இருந்தது. ஆனா இப்ப அந்த விழித்திரை எடுக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதுல வந்து எங்களுக்கு அவ்வளவும் சௌகரியமா இல்ல. அதனால மத்திய அரசு வந்தும் மாநில அரசும் இந்த ஒரு இதை மட்டும் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க. மற்றபடி நாங்க இந்த வேலையெல்லாம் நாங்க சிறப்பா செய்யறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய உழைப்புகளை நாங்க தரோம். நாங்க வந்து இப்ப வந்து குளம் வெட்டுறோம் எங்க ஊர்ல. அது வந்து எங்களுடைய மழைநீரை சேகரிச்சு எங்க நிலத்தடி நீரை வந்து அதிகமாக்குது. அதே மாதிரி முன்னெல்லாம் வந்து ஏரி வரத்து வாய்க்கெல்லாம் சீர் பண்ணோம். அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்கு எங்களுக்கு வந்து அது இன்னும் உபயோகமா இருக்கும். நிலத்தடி நீரும் எங்களுக்கு இன்னும் அதை அதிகரிச்சு கொடுக்கும். இந்த மழை காலம்ன்றதுனால எங்களுக்கு வந்து இது வந்து முக்கியமான வேலை. இந்த வேலையை வந்து மழையினாலோ இல்லை வெயில்னாலோ அதிகமா நிறுத்தாம எங்களுக்கு இந்த 100 நாளை வந்து 125 நாளாக ஏற்றி கொடுத்துருக்கீங்க. அந்த வேலையை வந்து எங்களுக்கு நிறுத்தாம கொடுத்தா அதுவே போதும் எங்களுக்கு. ஏன்னா இது வந்து நாங்கள் இல்லத்தரசிகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த வேலை வந்து பயனுள்ளதாகவும் இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம், அதாவது எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்குறதோ இல்ல சிறு சேமிப்புக்கோ இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு இந்த பணம். எனக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள், நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக நான் போஸ்ட் ஆபீஸ்ல இந்த பணத்தை போடுறேன். அது வந்து எங்களுக்கு நிறுத்தாம இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்து இன்னும் பயனுள்ளதா இருக்கும். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் அதுக்கு உறுதுணையா இருக்கிற மாநில அரசுக்கும் எங்களை வழி நடத்துற எங்க பஞ்சாயத்து தலைவர் எங்க பணித்தள பொறுப்பாளர் எல்லாருக்குமே எங்களுடைய சார்பா நன்றி சொல்றேன்.
2: சொல்லுங்கம்மா.
4: என் பேர் மனோன்மணி, 52 வயசு ஆகுது. 125 நாள் அத்தைய முதல்ல கோழினூர் ஆகுது பதிவு பண்ணி வேலைக்கு வந்தோம். எங்கள் ஊரில் ஏரி ஒரு வாய்க்கா எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் குளம் வெட்டுறோம், தண்ணி சேமிச்சுருக்கோம். ஏரி இருக்குது, ஏரி வாய்க்காலாம் சீர் பண்ணி சிறப்பாக நடத்துகிறோம். எங்கள் வாழ்வாதாரத்துக்காக உதவி செய்கிறீங்க, இதுதான் மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி.
2: என்ன மணி, பஞ்சாயத்து தலைவர் பேசினாரு, பயனாளிகள் நிறைய பேர்.

0: பேசினாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டியா பிபிஜி ராம்ஜி திட்டத்துல?
1: பா, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நல்ல அருமையான செய்தி எல்லாம் இன்னைக்கு நாம புரிஞ்சுகிட்டேன்.
0: ஆமா,
1: இன்னொரு விஷயம்ப்பா, முன்ன இருந்த கூலிய விட இப்ப வந்து கூலி அதிகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத ஒரு மகிழ்ச்சியான செய்திப்பா. ஆமாப்பா,
0: சரி சரி.
1: முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து கூலி கம்மியா தான் இருந்தது. அதுக்கு பிறகு 336 ரூபாய் அப்படின்னு உயர்த்தினாங்க. அப்புறம் அந்த தினக்கூலி 345 அதிகரிச்சிருக்காங்கப்பா.
0: சந்தோஷம்.
1: ஆமாப்பா, இதுல வேற 125 நாள் வேலை கிடைக்குது. அதுவும் கூடுதல் ஊதியத்துடன் கிடைக்குதுன்னா கிராம மக்களுக்கு எம்மோ மகிழ்ச்சி இருக்கும். ஆமாப்பா, ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை கால வாரி விட்டுட்டா கூட மத்திய அரசு அப்படியே தாங்கி புடிச்சு கிராம மக்களை மேலும் மேலும் உயர்த்துதுப்பா.
0: கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது மத்திய அரசு.
1: ஆமாப்பா, அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுல மத்திய அரசும் சரி அவங்களோட இணைஞ்சு மாநில அரசும் முனைப்பு காட்டுறதுனால எதிர்காலத்துல நம்ம மகாத்மா காந்தி சொன்னார் இல்லையா, இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு. அது உண்மைன்னு நிரூபிக்க போறோம்ப்பா.
0: ஆமா
1: ரவி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிராம மக்கள் அவங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களே பெருக்கிக்கிற அளவுக்கு குளத்தை வெட்டுறது,
0: வயலை
1: வெட்டுறது, ஏரி வெட்டுறது, ரோடுகளை சரிப்படுத்துறது,
0: வாய்க்காலை சீர் பண்றது,
1: எல்லா வேலையும் அவங்களே பண்ணிக்கிறதுக்கு என்னமோ கரும்பு தின்ன கூலி குடுக்கற மாதிரி அரசாங்கம் பணமும் கொடுத்து அவங்க கிராமத்தை முன்னேற்றத்துக்கும் வழிவகை செஞ்சு கொடுக்குது பாருப்பா.
0: ஆமா மணியா, நாம கூட பாக்குறோம், இந்த வாய்க்காலை சீர் பண்ண அந்த தண்ணி விவசாயத்துக்கு நல்லா பாயிர மாதிரி நல்லா சீர் பண்ணி விட்டுறாங்க.
1: பாக்கிறதுக்கே அழகா இருக்கு பாருப்பா.
0: ஆமா,
1: ஏன்னா அவ்வளவு நேர்த்தியா பண்ணிருக்காங்க. குளம் எல்லாம் அருமையா தூர் எடுத்து நல்லா கரை கட்டி நல்லா வச்சிருக்காங்கப்பா.
0: ஊருடைய வளர்ச்சியும் நல்லா மேம்படுது.
1: ஆமாப்பா, மழை கிட பெஞ்சதுன்னா அந்த குளம் அப்படியே நிரம்பிடும் இருக்கு.
0: நானும்
1: வந்து குதிச்சு நீச்சல் அடிக்க
0: வேண்டியதான்.
1: சரிப்பா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, உன்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன்.
0: என்ன வேலை?
1: நீ ஆர்வ கோளாறுல நீ வந்து விழுப்புரம் வரணும்னு நானும் அப்படியே உன் கூட சேர்ந்து வந்துட்டேன்ப்பா.
0: ஆமா ஆமா ஆமா.
1: ஆமாப்பா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை வில்லியனூர்ல இருக்கு.
0: ஆமா, நீ பாதி வழியிலேயே உன்னை கூட்டி வந்துட்டா.
1: ஆமாப்பா, நீ போற வழியில விழுப்புரத்துல இருந்து பாண்டி போகும்போது அப்படியே வில்லியனூர்ல என்ன இறக்கி விட்டுரு.
0: சரி சரி,
1: இப்ப நம்ம கிளம்பி போலாம்.
0: ஏமனியா, இன்னும் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா.
1: எப்பா, எங்க போயிட போறாங்க?
0: சரி,
1: அடுத்த வாரம் வர்றோம், திருப்பி உங்கள்கிட்ட பேசுறோம்.
0: ஆமா,
1: இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம்.
0: சரிப்பா,
1: இப்ப நம்ம கிளம்புறோமா?
0: ஆனா அடுத்த வாரம் வரும்போது உன்னை ஃப்ரீ பண்ணிக்க, அர்ஜென்ட் வேலையா வராத.
1: சரிப்பா, நான் ஃப்ரீ பண்ணிட்டு நாள் முழுக்க உங்க கூட இருக்கிற மாதிரியே வர்றேன்.
0: சரி சரி,
1: இப்ப நம்ம கிளம்பலாம்,
0: புறப்படலாம்.
1: நீ வரும்போது கம்பங்கூழ் வாங்கி தரேன்னு
0: சொன்ன.
1: ஆனா நானும் எட்டி எட்டி பார்த்தேன், ஒருத்தரும் அங்க நிக்கவே இல்லப்பா.
0: நம்ம போற வழியில சாப்பிடுவோம்.
1: போற வழியில எங்கயாவது கிடைச்சதுன்னா நீ எனக்கு வாங்கி தர்ற.
0: கண்டிப்பா.
1: சரி கிளம்புமா,
0: போற வழியில கூழ் குடிக்கிறோம்.
1: ஆமாப்பா, கூழ் குடிக்காம இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறது இல்ல.
0: ஆமா,
1: சரி கிளம்புமா.
0: மணியா, பஞ்சாயத்து தலைவருக்கு போய் வரணும்னு சொல்லிட்டு வந்துடுறான்.
1: சொல்லிட்டு வாப்பா.
0: ஐயா, இன்னைக்கு நாங்க புறப்படுறோம், அடுத்த வாரம் கண்டிப்பா உங்க கண்டமான் அடி கிராமத்துக்கு வரோம். அடுத்து எங்க வேலை செய்யணும்னு போன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஐயா, புறப்படலாமா மணி?
1: புறப்படலாம்ப்பா, நீ வண்டி எடு, நான் பின்னாடி உட்கார்றேன்.
0: சரி, வண்டி ஸ்டார்ட் பண்றேன்.
1: பண்ணுப்பா.

0: நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் VVG ராம்ஜி, விக்சித் பாரத், ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி. இத்துடன் இன்றைய வளமான பாரதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 11:36 ஆயிட்டு இனி நம்ம கேட்கலாம் மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில வருது தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து கோபால் சர்மா தேவி குரல்களில் பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்கலாம் ரச்சகன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா குரல்களில்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் பாடல்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கோச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து உன்னை கிருஷ்ணன், கே எஸ் சித்ரா குரல்களில்.

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சி அடைந்த இந்தியாவை கட்டமைக்க ஆரோக்கியம் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் நூற்றாண்டு விழாவையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்றும், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். அத்தகைய

அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சின்ஹா என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் செஹோர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அடிக்கல் நாட்டினார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக ராபிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28 தேதி 2007 ஆண்டு முதல் ராபிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48th உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளி பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13th இடத்தை பிடித்த இந்தியா இம்முறை 3 இடங்கள் முன்னேறி 10th இடத்தை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நான் ஆர்ஜி ரத்னான் இரவு 12:03:25. ஸோ வரலாற்றில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த பல நிகழ்வுகளை பற்றி பேச போகிற நிகழ்ச்சி தான் இந்த வரலாற்றில் இன்று. ஸோ உலக ரேபிட்ஸ் தினம் இன்று உலக அளவில் கடைபிடிக்கப்படுது. வெறிநாய்க்கடி நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை தடுக்கும் வழிமுறைகள் பற்றியும் பரவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. முதல் முதல்ல ரேபிட்ஸ் தடுப்பூசியை கண்டுபிடிச்ச பிரெஞ்சு விஞ்ஞானி லூயிஸ் பாஸ்டரின் நினைவு நாளை போற்றும் வகையில் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 28 இன்று உலக ரேபிட்ஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வரும். இந்த ஆண்டின் மைய கருத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாக இணைதல், வலிமை அதிகம், ரேபிட்ஸ் நோயை உலகிலிருந்து முழுமையாக ஒழிக்க வேண்டுமானால் உள்ளூர் சமூகங்கள், கால்நடை மருத்துவர்கள், மனித சுகாதார பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த கருப்பொருள் வந்து வலியுறுத்தது. உலக சுகாதார நிறுவனம் 2030 வெறிநாய்க்கடியால் ஏற்படும் மனித ரேபிட்ஸ் மரணங்களை 0% குறைக்க இலக்கு வந்து நிர்ணயிக்கவும் பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது வரலாற்றில் இன்று.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 12:09:21 ஆயிடுச்சு. தகவல் உலக அளவில் அணுக்களுக்கான சர்வதேச தினம் இன்று ஒவ்வொரு ஆண்டும் இதே செப்டம்பர் 28 கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த தினத்தை 2015 யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்தது. பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை 2019 இதை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. மக்களுக்கு தேவையான தகவல்களை தடையின்றி பெறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தவும் வெளிப்படையான ஜனநாயக சமூக மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தவும் இந்த நாள் உதவுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் யுகத்தின் தகவல் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துதல், தகவல் கோளாறை நிவர்த்தி செய்தல் என்பது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாகவும் இருக்க. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, 4, 2வது குறுக்கு தெரு,

0: இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றல் என்ற நேரம். 12:16:49 ஆயிற்றுக்கு. சோ, இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் அவர்களின் பிறந்த தினம் என்று. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் மிகவும் செல்வாக்கு மிக்க புரட்சியாளர்களில் ஒருவரான பகத்சிங் 1119 பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. தனது துணிச்சலான தேசபக்தி, புரட்சிகரமான சிந்தனைகள் மற்றும் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் அறியப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அவரது பிறந்த நாளை அவரை கௌரவிக்கும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுது.

0: இருக்கிறது.
1: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம் எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியாக கேட்டுருக்கீங்க. நேரம் 12:28 ஆயிட்டிருக்கு. இன்று இந்திய பின்னணி பாடகியும் இசையமைப்பாளரும் தயாரிப்பாளருமான லதா மங்கேஷ்கர் அவர்களின் பிறந்த தினம் இன்று. இவர் இந்தியாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க பாடகர்களில் ஒருவராக பரவலாக கருதப்பட்டவர். 70 ஆண்டுகளுக்கு மேல் இந்திய இசைத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பானது இந்தியாவின் இசைக்குயில், மலேனியத்தின் குரல், இன்னிசை ராணி போன்ற கௌரவ பட்டங்களை பெற்றவர். குறிப்பாக இந்தி, வங்காளம், மராத்தி மொழிகள் உட்பட 36க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளிலும் பாடல்களை பாடியுள்ளார். 1987 இந்திய அரசால் தாதா சாஹேபே பால்கே விருது வழங்கப்பட்டது. 2001 நாட்டிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையில் இந்தியாவின் உயரிய குடிமகளுக்கு வழங்கும் விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இது எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு பிறகு இந்த பெருமையை பெறும் 2வது பெண் பாடகி அவர். 2007 பிரான்ஸ் தனது உயரிய குடிமக்களுக்கு வழங்கும் விருதான செவாலய விருதை அவருக்கு வழங்கி கௌரவித்தது. லதா மங்கேஷ்கர் 3 தேசிய திரைப்பட விருதுகள், 15 வங்காள திரைப்பட பத்திரிகையாளர் சங்க விருதுகள், 4 பிலிம்பேர் விருதுகள், 2 பிலிம்பேர் சிறப்பு விருது, பிலிம்பேர் வாழ்நாள் சாதனை விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர் லதா மங்கேஷ்கர் அவர்கள். நேர்களினும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்பொழுதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Games live update where India has already given us some wonderful reasons to celebrate this morning. I am Vidushi Vats with Mohammad Shahid Azmi bringing you all the latest action, medal moments and twists and turns from the games. And what a morning it has been for India. We have seen Esha Singh deliver a brilliant silver medal in shooting, followed by Pinky Balhara adding a bronze in courage. 2 more podium finishes, 2 more moments of pride, and the Indian medal tally continues to grow. It has been a morning full of intensity, composure, and some truly memorable performances from our athletes. Shahid, let's begin by taking stock of where India stands right now. What does the medal tally look like?
2: Bilkul, Bharat 12th sthan par hai. Bharat ne 4 gold, 17 silver, 18 bronze samet 39 padak jeete. In 39 padak mein athletics ne 13 padak diye, jabki shooting ne 12 पदक दिए, यानी 12-13-25 पदक इन

0: So it's writing a song about her husband. Yes, it's very on brand, but it's full of love. So happy that she knows that she has found her person.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்பொழுதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று நேரம் 12:36.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். சின்னவர் திரைப்படத்திலிருந்து. நேரம் 12:37:11.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள்

0: பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுதந்திரப் போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு பிறந்த அவர் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் சுதந்திரப் போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கவுள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று பெற்று வருகின்றன. இந்திய கடற்படை

0: சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின் சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
3: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோட்ல ஸ்டேடியம் வர்றதால் அது ரிலேட்டட் சப்போர்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்க ஒரு டவுன்ஷிப்பும் இப்போ அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம் அந்த ஹெரிடேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, சோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப். அந்த ஸ்டேடியத்தை சுத்தி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
1: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து T20 தரவரிசை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு J.P. நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திரப் போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 12:50, 34 நொடிகள். இனி கேட்கலாம்.
6: ஆகாஷவாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
7: நெருப்பு பிரகாசமாக

எரிந்தது. உருவமற்ற நிழல்கள் அதற்கு மேலாக நடுங்கி ஆடிக்கொண்டே தீ நாக்குகளின் உற்சாகம் நிறைந்த விளையாட்டை வியந்து நோக்கிக் கொண்டிருந்தன. சவேலி ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்து மெலிந்து வெளுத்துப்போன தனது கரங்களை நெருப்பு வெக்கையை நோக்கி நீட்டினான். ரிபின் அவனை நோக்கி தலையை அசைத்துவிட்டு சோஃபியாவிடம் பேசத் தொடங்கினான். இவன் புத்தகங்களை விட தெளிவாக கூறிவிட்டான். ஒரு யந்திரம் ஒரு தொழிலாளியை கொன்றால் அல்லது அவனது கையை துண்டாக்கி அவனை முடமாக்கினால் அது அவன் குற்றம்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு மனிதனின் இரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி தீர்த்து அவனை குப்பை தொட்டியில் எரியும் சக்கை போல விட்டெறிந்தால் அதற்கு மட்டும் விளக்கமே கிடையாதாம். ஒருவனை ஒரே அடியில் படுகொலை செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனிதனை சிறுக சிறுக சித்திரவதை செய்து அவனை கொல்வதும் அதிலே ஆனந்தம் பெறுவதும் தான் எனக்கு புரியவில்லை. அவர்கள் ஏன் மக்களை வதைக்கிறார்கள்? அவர்கள் ஏன் நம்மையெல்லாம் வாட்டி வதை புரிகிறார்கள்? அந்த சித்திரவதையில்

தெளிவாக கூறிவிட்டான். ஒரு யந்திரம் ஒரு தொழிலாளியை கொன்றால் அல்லது அவனது கையை துண்டாக்கி அவனை முடமாக்கினால் அது அவன் குற்றம்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு மனிதனின் இரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி தீர்த்து அவனை குப்பைத் தொட்டியில் எரியும் சக்கை போல விட்டெறிந்தால் அதற்கு மட்டும் விளக்கமே கிடையாதாம். ஒருவனை ஒரே அடியில் படுகொலை செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனிதனை சிறுக சிறுக சித்திரவதை செய்து அவனை கொல்வதும் அதிலே ஆனந்தம் பெறுவதும் தான் எனக்கு புரியவில்லை. அவர்கள் ஏன் மக்களை வதைக்கிறார்கள்? அவர்கள் ஏன் நம்மையெல்லாம் வாட்டி வதை புரிகிறார்கள்? அந்த சித்திரவதையில் ஆனந்தம் காண்பது அவர்களது சொந்த சுகானந்தத்துக்காக. அதன் மூலம் அவர்கள் இந்த உலகத்தில் சுகபோக வாழ்க்கை நடத்துவதற்கு, தாங்கள் விரும்புவதை எல்லாம் மனிதத்தையே விலையாக கொடுத்து வாங்கியே அனுபவிப்பதற்கு, பாட்டுக்காரிகளை, பந்தய குதிரைகளை, வெள்ளி கத்திகளை, தங்க தட்டுகளை, தங்கள் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த விளையாட்டு சாமான்களை எல்லாம் வேண்டுமட்டும் வாங்கி குவிப்பதற்கு தான். நீ பாட்டுக்கு வேலையை செய், கொஞ்சம் சிரமப்பட்டு வேலையை செய். அப்படி செய்தால்தான் உன் உழைப்பின் மூலம் நான் பணத்தை மிச்சம் பிடிக்க முடியும். மிச்சம் பிடித்து என் வப்பாட்டி மூத்திரம் பெய்வதற்கு தங்கப்பாத்திரம் வாங்கி கொடுக்க முடியும் என்கிறார்கள் அவர்கள். தாய் கவனித்து கேட்டாள். அவளது கண் முன்னால் அந்த இரவின் இருளுக்கு ஊடே தனது மகன் பாவலும் அவனது தோழர்களும் தேர்ந்தெடுத்துள்ள புனித மார்க்கம் பிரகாசமாக ஒளிவிட்டு தெரிந்தது. சாப்பாடு முடிந்தவுடன் அவர்கள் அனைவரும் நெருப்பை சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள். தீ நாக்குகள் விறகு கட்டைகளை பேராசையோடு நக்கிக் கொடுத்தன. அவர்களுக்கு பின்னால் இருள் திரை போல தொங்கி வானத்தையும் தோப்பையும் மறைத்து நின்றது. அந்த நோயாளி தனது அகன்று விரித்த கண்களால் நெருப்பையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் இடைவிடாது இருமினான். அவனது உடம்பே குலுங்கியது. நோயினால் பாழ்பட்டு போன உடம்பிலிருந்து அவனது வாழ்வின் மிச்ச சொச்சங்கள் அனைத்தும் பொறுமையிழந்து விடுபெற முயன்று போராடுவது போல இருந்தது. நெருப்பின் ஒளி அவனது முகத்தில் விளையாடியது. எனினும் அவனது உயிரற்ற சருமத்தில் அந்த ஒளி எந்த உணர்ச்சியையும் உருவேற்ற இயலவில்லை. அவனது கண்கள் மட்டும் அணையப் போகும் நெருப்பைப் போல் பிரகாசித்தன. சவேலி, நீ உள்ளே போய் படுத்துக் கொள்வது நல்லது என்று அவன் பக்கமாக சாய்ந்தவாறு சொன்னான் யாகம். ஏன் என்று அந்த நோயாளி சிரமத்தோடு கேட்டான். நான் இங்கேயே இருக்கிறேன். மனிதர்களோடு இருப்பதற்கு எனக்கு அதிக காலமில்லை. அவன் தன்னை சுற்றிலும் பார்த்தான். சிறிது நேரம் கழித்து வெளுத்துப்போன புன்னகையுடன் பேசினான். உங்களோடு இருப்பதே எனக்கு நல்லது. உங்களை பார்க்கும்போது பேராசையின் காரணமாக கொல்லப்பட்டவர்களுக்காக, கொள்ளையிடப்பட்டவர்களுக்காக நீங்கள் பழிக்கு பழி வாங்குவீர்கள், வஞ்சம் தீர்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அவனுக்கு யாருமே பதில் சொல்லவில்லை. அவனது தலை பலமற்று சோர்ந்து மார்பின் மீது சரிந்தது. சீக்கிரமே அவன் தூங்கி போய்விட்டான். ரிப்பின் அவனை பார்த்துவிட்டு அமைதியாக சொன்னான். இவன் எப்போதும் இங்கே வந்து உட்கார்ந்து இதையே, இந்த மனிதனின் ஏமாற்றத்தை பற்றியே பேசுவான். அவனது இதயம் முழுவதிலுமே இந்த ஏமாற்றம்தான் நிரம்பி இருக்கின்றது. அந்த உணர்ச்சி அவனது கண்களையே திரையிட்டு கட்டிவிட்ட மாதிரி அவனுக்கு தோன்றுகிறது. அதை தவிர வேறு எதையுமே அவன் பார்ப்பதில்லை, உணர்வதில்லை. அவன் வேறு என்னத்தை தான் பார்க்க வேண்டும் என்று ஏதோ சிந்தித்தவளாய் கேட்டாள் தாய். தங்களது முதலாளிகள் மானாங்காணியாகவும் துராக்கி கிராமமாகவும் பணத்தை செலவிட்டுக் கொண்டிருப்பதற்காக தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் உழைத்து உழைத்து அந்த உழைப்பினாலேயே கொல்லப்பட்டு சாகிறார்கள் என்றால் இதைவிட உனக்கு வேறென்ன விஷயம்தான் வேண்டும் என்கிறாய்? ஆனால் இவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பது எரிச்சலாயிருக்கிறது என்றான் இக்நாத். இவன் பேச்சை ஒரு தடவை கேட்டுவிட்டாலே அதை மறக்க முடியாது. மறக்க முடியாத அதே விஷயத்தை அவன் திருப்பி திருப்பி தினம் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறானே. ஆனால் இந்த ஒரே விஷயத்தை சகல விஷயங்களுமே வாழ்க்கை முழுவதுமே அடங்கி பொதிந்திருக்கிறது என்று சோகத்தோடு கூறினான் ரிப்பின். அதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நானும் இந்த கதையை எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட எனக்கு சமயங்களில் சில சந்தேகங்கள் கூட தோன்றுவது உண்டு. பணக்காரர்களையும் ஏழைகளையும் எல்லாரையுமே ஒரே மாதிரியாகவே எண்ணி பார்ப்பதற்கும்
மனிதனது தீ

0: தீய குணங்களையும் முட்டாள்தனங்களையும் நம்ப விரும்பாதிருப்பதற்கும் சில சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடும். பணக்காரர்கள் கூட தம்மை மறந்து செல்ல முடியும். சிலர் பசியால் குருடாகி போகிறார்கள், சிலர் தங்கத்தால் குருடாகி போகிறார்கள். அதுதான் சங்கதி. ஓ மனிதர்களே, சகோதரர்களே, உதறி எழுந்து வாருங்கள். தன்னலம் கருதாது நேர்மையோடு சிந்தியுங்கள் என்று நினைக்க தோன்றும். அந்த நோயாளி அசைந்து கொடுத்தான், கண்களை திறந்தான், பிறகு தரையில் படுத்து விட்டான். யாகவ் வாய்ப்பேசாது எழுந்திருந்து வீட்டிற்குள் சென்று ஒரு கம்பளி கோட்டை கொண்டு வந்து அந்த நோயாளியை போர்த்து மூடினான். மீண்டும் சோஃபியாவுக்கு அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டான். குதூகலம் நிறைந்து கும்மாளியிடும் நெருப்பு தன்னை சுற்றிலும் சூழ்ந்திருந்த கரிய உருவங்களை ஒளிர செய்தது. நெருப்பின் இரைச்சலோடும் வெடிக்கும் சத்தத்தோடும் அந்த மனிதர்களின் குரல்களும் சேர்ந்து கலந்து ஒலித்துக் கொண்டிருந்தன. உயிர் வாழும் உரிமைக்காக சகல தேசத்திலும் உள்ள மக்கள் அனைவரும் நடத்துகின்ற போராட்டங்களை பற்றியும், ஜெர்மனி தேசத்தில் நடைபெற்ற விவசாயிகளின் எழுச்சிகளை பற்றியும், அயர்லாந்து நாட்டு மக்களின் பஞ்ச நிலையை பற்றியும், இடைவிடாது அடிக்கடி நடத்தப்படும் பிரெஞ்சு தொழிலாளர்களின் சுதந்திர போராட்டங்களை பற்றியும் சோஃபியா அவர்களுக்கு எடுத்துச் சொன்னாள். இருள் திரை படிந்து கவிந்த அந்த தோப்பு வெளியிலே, மரங்கள் அடர்ந்து செறிந்த அந்த வெட்ட வெளியிலே, இருண்ட வானமே மேல்முகடாக விளங்கும் அந்த அத்துவான பிரதேசத்தில், நெருப்பால் ஒளி பெற்று வியப்பும் வெறுப்பும் நிறைந்த நிழல் உருவங்கள் சூழ்ந்த அந்த இடத்திலே, உண்டு கொழுத்து உறங்கும் பேராசைக்காரர்களின் உலகை அசைத்து ஆட்டி உலுப்பிய சம்பவங்களை பற்றிய விவரங்கள் உயிர் பெற்று ஒலித்தன. சத்தியத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட வீரர்களின் திருநாமங்கள் உச்சரிக்கப்பட்டன. போராட்டங்களால் களைத்து, போராட்டங்களால் ரத்தம் சிந்தி தோய்ந்த ஒவ்வொரு நாட்டு மக்களும் வரிசை வரிசையாக அங்கு வந்து சென்றார்கள். அந்த பெண்ணின் அடங்கிய குரல் மெதுவாக ஒலித்தது. கடந்த காலத்தின் எதிரொலி போன்ற அந்த குரல் அவர்களது நம்பிக்கைகளை கிளறிவிட்டது, தீர்மானங்களை தூண்டிவிட்டது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
5: தொழில் முனைவோர்கள்,
4: நாடக கலைஞர்கள்,
5: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே,
4: ஹாய் ஸ்நேகிதியே.

0: நேயர்களை கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் நகரில் நடைபெற்ற 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் மதிப்புமிக்க நோனா கப்ரிந்தாஷ்விலி கோப்பையை தக்க வைத்துக் கொண்ட இந்திய செஸ் வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில், இந்த வெற்றிகள் மேலும் பல இளைஞர்களை செஸ் விளையாடவும் அதில் சிறந்து விளங்கவும் ஊக்குவிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக தவறாமல் நேரம் ஒதுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களை வலியுறுத்தினார். நேற்று ஆற்றிய மன் கி பாத் உரையில் விடுத்த வேண்டுகோளை நினைவு கூர்ந்த பிரதமர், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது அனைத்து குடிமக்களின் தேசிய கடமை என்று குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் இன்று நடைபெற இருந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆண்களுக்கான காலிறுதி கிரிக்கெட் போட்டி மோசமான வானிலை காரணமாக கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி களமிறங்காமலேயே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நடப்பு சாம்பியனான இந்திய அணி ICC T20 தரவரிசையில் முதலிடத்தில் இருப்பதாலும், ஆப்கானிஸ்தான் அணி 10வது இடத்தில் இருப்பதாலும் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மரப்

ரெயின்போ புதுவை நூற்று 2.8 இது ஹாய் ஸ்நேகிதி அண்ட் குக்கரி ஷோ. நான் ஆர்ஜி ரத்னா. நேரம் 1:03:14. சமையல் அப்படின்னாலே ஒரு தலை சிறந்த கலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதை வந்து ரசிச்சு ருசிச்சு சமைக்கிறதே அப்படிங்கிறது ஒரு பயங்கர விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு இருக்கிற பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க சமையல்ல அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கு இருக்கிற பெண்கள் சமையலை எப்படி பக்குவமா செய்வது, அளவா சமைப்பது, சோ அந்த அளவுக்கு மீறி சமைச்ச சமையலை எப்படி வந்து பதப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றைக்கு இருக்கிற பெண்கள் செஞ்சாங்க. சோ அதை விட அதிகமாவே இன்றைக்கு இருக்கிற பெண்கள் வந்து அட்வான்ஸா இருக்கிறாங்க. சமையல புதுசு புதுசா கண்டுபிடிச்சு பக்குவமா சமைக்கிறாங்க அண்ட் டேஸ்டாவும் இருக்கு அவங்களுடைய சமையல். சமையல மிக முக்கியம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன குறிப்புகளை ஃபாலோ பண்ணாலே பாத்தீங்க அப்படின்னா சமையல் அமிர்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்தாவும் இருக்கு. இன்றைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதே குக்கரி ஷோல சின்ன சின்ன குறிப்புகளை வைத்துதான் வந்து பயணிக்க போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சமையல சின்ன சின்ன குறிப்புகள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து விசேஷம் வருது, ஆயுத பூஜை, சோ இது மாதிரியான விசேஷங்கள்லாம் வருது. இந்த பொறி அவெல்லாம் வந்து நிறைய வந்து மீந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ இந்த மீந்து போற உணவுப் பொருட்களை எப்படிலாம் நம்ம வந்து பதப்படுத்தலாம், அதை எப்படிலாம் சமைக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே டிஷ்ல உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ண கால் பண்ணுங்க. 2271760 2271770 வெளியூர்கள் 0431 என்ற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 1:10 ஆயிடுச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம குக்கரி ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆயுத பூஜை வேற அடுத்தது வருது இல்லையா? ஸோ ஆயுத பூஜைக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பொறிக்கடலை. ஸோ பொறிக்கடலை எல்லாருமே வாங்கி பயன்படுத்துவோம். ஸோ இந்த பொறிக்கடலை பார்த்தீங்கன்னா, படைச்சு முடிச்சதுக்கப்புறம் நிறைய மீந்துடும் இல்லையா? ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு யூஸ்ஃபுல்லாக அடுப்பே இல்லாமல் ஒரு தீனி கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பொறிக்கடலை மீந்து போச்சு இல்லையா? ஸோ இந்த பொறிக்கடலை அண்ட் வெல்லம், அவல் பொறி கடலை வெல்லம், இது எல்லாத்தையும் நாளையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் செய்ததால நம்ம இதுக்கு வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது கூட நம்ம தேங்காய் கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம், டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்து பிடிக்கிற அளவுக்கான பக்கம் வந்துடும். ஸோ அதை எடுத்து வந்து ஒரு அச்சு இருக்கு இல்லையா, ஸோ கொழுக்கட்டை அச்சில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான தீனி வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது மூன்று, அது கூட வந்து நம்ம வந்து பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்காக. ஸோ இன்னும் நமக்கு ஸ்வீட் தேவை அப்படின்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இதையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்ததை வந்து அந்த அச்சில் நடுவில் வச்சு நம்ம மூடி ஃபில் பண்ணிட்டு அதை எடுத்து குக் பண்ணாமலே அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர டேஸ்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இது இருக்கும், வேஸ்ட் பண்ணாமலும் இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஒரு அடுப்பை யூஸ் பண்ணாமல் மிச்சப்படுத்துகிற மாதிரியாகவும் இருக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760 2271770 வெளியுறவர்கள் 0431 சேர்த்து டயல் பண்ணுங்க. FM Rainbow புதுவை 102.8 இது ஹாய் ஸ்நேகிதியே.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு குறிச்சு ஆர்ஜி ரத்னா நிறம். 1:24:37 ஆயிற்றுக்கு அழைப்பில் வந்திருக்கும் நேயர் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், பானுதன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன் ஜெயா மேம். சொல்லுங்க, சமையல் இருக்கீங்களா நீங்க? சுமாரா சூப்பரா சமைப்பீங்க. என்ன குறிப்பு சொல்ல போறீங்க?
3: கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு, நம்மளுக்கு மிளகு சீரகம் வேணா போடலாமா வேணாமா தள்ளிடலாம், அது நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுனால போட வேணாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டியா தட்டி வடை மாரி தட்டி எண்ணெயில போட்டு சேர்த்தா வடை மேம். வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், நல்லா ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கணும் மேம். வதக்கிட்டு அப்புறம் அது கூட வந்து நம்ம அரைச்சு போடுறது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி தவோண்டு சீரகம் போட்டு நல்லா மிக்சில மைய அரைச்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும் மேம். வதக்கிட்டுதான் டேஸ்ட் வரும். நல்லா வதக்கிட்டு அதுல அப்புறம் எறாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சொல்றேன் மேம் காஞ்சி மிளகாய் தூள் எல்லா தூளையும் போட்டு நல்லா நம்ம அதை நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி வேக வச்சுட்டோம் மேம். அப்புறமேட லாஸ்டா கொஞ்சம் 10 நிமிஷம் ஆன உடனே தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு கொத்தமல்லி புதினா போட்டு இறக்குனா எறா கிரேவி சூப்பரா இருக்கும்.
2: சூப்பரா இருக்கும். சரி சூப்பர். இதை கேட்டவங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. கலாம் மேம் நன்றி.
4: I love.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்பொழுதைய நிலவரங்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: the final in the women's 60 kilogram category. And at 4 p.m., it will be Kapil in action in the men's 90 kilogram category. So there is plenty at the stake in the boxing ring this afternoon. After that is when the athletics program really take off at 2:35, where we have Seema and Sania in the women's discus throw final, followed by the women's 400 meter hurdles final at 3:53, and where Vithya Ramraj and Anu will be looking to make their mark. After that, we turn our eyes to Santosh Kumar in the men's 400 meter hurdles final, and then comes the men's 3000 meter steeplechase with Avinash on the start list. But the excitement still keeps coming, where we have Murali Sri Shankar and Abdullah Abubakar listed for the men's long jump final at 4:30, followed by Gulveer and Yunus Khan in the men's 1500 meters. We also have Rohit and Yashvir in the men's javelin throw final, and then the women's 800 meter heats at 4:50, featuring Othami and Pooja. The evening gets even bigger with the women's 5000 meter final, where Parul and Seema will be in action. And then, just when you think the athletic schedule could not get any more exciting, we have the relay events as well. India's men 4 into 400 meter relay team is scheduled today, followed by the women's 4 into 100 meter relay final as well. So from 2 p.m. onwards, it is going to be a packed sporting afternoon, evening, with squash and boxing leading us into what promises to be a massive athletic session.
1: जैसे ही शाम ढलेगी वैसे ही देखा जाएगा कि ट्रैक एंड फील्ड पर जबरदस्त जोरदार आजमाइश देखा जाएगा, जबरदस्त मुकाबला देखने को मिलेगा. लेकिन हाँ, आज जो भारत ने उपलब्धियां हासिल की हैं उसकी भी बात कर लेते हैं. आज जो मेडल भारत ने जीते उसकी भी बात कर लेते हैं. शूटिंग में बात करेंगे. ईशा सिंह ने 25 मीटर पिस्टल व्यक्तिगत में रजत पदक जरूर जीता, लेकिन हाँ, क्या मुकाबला था विदुषी, जबरदस्त मुकाबला था. 5 मरतबा शूट आउट तक मुकाबला पहुंचा था, शानदार मुकाबला हमने देखा. वहीं पर कुराश की करते हैं, पिंकी बलहारा महिलाओं की 78 किलोग्राम सेमीफाइनल में दक्षिण कोरिया की मो सुमिन से हार जरूर गई, लेकिन इसके बावजूद ने कांस्य पदक हासिल हुआ. बॉक्सिंग में लवलीना बोरगोहेन ने 75 किलोग्राम क्वार्टर फाइनल में दक्षिण कोरिया की सियोंग सोन को हराकर पदक पक्का कर लिया. यानी भारत का जो जीत का सिलसिला वो लगातार आगे बढ़ रहा है.
0: Absolutely, it has been a morning full of intensity, composure, and some truly memorable performances from our athletes. And as we just shared the schedule of the day that's upcoming, which is promising us excitement, a lot of excitement and thrill. With that, we will see you in our next update of the Asian Games. This is Vidushi Vats with Mohammed Shahid Azmi taking your leave right now, but see you real soon. Thank you.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்பொழுதைய நிலவரத்தை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்னேகிதே அண்ட் குக்கரி ஷோ. சோ வித் மீ ஆர்ஜே ரத்னா. நேரம் சரியாக 1:36:14 ஆயிடுச்சு. சோ குக்கரி ஷோன்றவுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய சமையல் குறிப்புலாம் இந்த ஷோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த கோதுமை மாவு சப்பாத்தி செய்யறதுக்கா இருக்கட்டும் சரி, பூரி செய்யறதுக்கா இருக்கட்டும் சரி, நம்ம கடையில வாங்கி செய்யக்குள்ள அது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லையா. சோ அது மாதிரி நம்ம வீட்டுல அரைக்கக்குள்ள சோ அந்த சாஃப்ட்னஸ் ஏன் கிடைக்கல அப்படிங்கிற யோசனையே பல பேர்து இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டா நல்ல வாசனையா இருக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போறேன். சோ ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம வந்து கோதுமையை எடுத்து வாஷ் பண்ணி அதை நல்லா காய வைக்கணும். சோ காய வச்சதுக்கு அப்புறம் அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவு வெள்ளை கொண்டைக்கடலையும் சேர்த்து நம்ம காய வச்சுட்டு அது கூட அரைக்க போகும்பொழுது ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலைய லைட்டா நம்ம வந்து வறுத்துட்டு அது கூட ஆட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி செய்யறதா இருக்கட்டும் சரி, பூரி செய்யறதா இருக்கட்டும் சரி, செய்யக்குள்ள அவ்வளோ டேஸ்டாவும் இருக்கும், சாஃப்டா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையாமலே இருக்கும். சோ ஒரு வாட்டி நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இது போல உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகி டேவிட் குக்கரி ஷோ. நான் ஆர்ஜி ரத்னா நீரம். 1:42 நிமிடம் ஆயிடுச்சு. சோ நிறைய பேர் வந்து ஏதாவது பண்டிகையாக இருக்கட்டும் சரி, இல்ல டிஃபன் செய்யறதாக இருக்கட்டும் சரி, இந்த பருப்பு வடையெல்லாம் வீட்லயே செய்வாங்க இல்லையா,

சோ என்னதான் நம்ம வடை வந்து வீட்டுல செஞ்சாலும் சில பேருக்கு வந்து டேஸ்டா வரும், சில பேருக்கு அந்த பக்குவம் இல்ல, அந்த ஒரு மாதிரி அந்த முறமுறுப்பு கிருப்சியா வரல அப்படிங்கிற ஒரு யோசனையே நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். சோ ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் நான் உனக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். சோ ஒரு கப்பு வந்து நீங்க வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு ஊறவே வைக்காம சோ ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கொரகொரப்பா, ரொம்ப ரொம்ப நையல்லாம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க வடைக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்துக்கோங்க அது கூட. சோ அந்த அரைச்ச கடலைப்பருப்பு எடுத்து அது கூட ஆட் பண்ணி அது கூட ஒரு 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்து நீங்க வந்து லைட்டா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஊற வைக்காம தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு இன்ஸ்டன்டா அப்படியே நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பி, அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து அப்படியே இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கெட்டு போகாமலும் இருக்கும். ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாவே கெட்டு போயிடும் இல்லையா. சோ இது வந்து அப்படியே இருக்கும், டேஸ்டும் கூட பயங்கரமா இருக்கும். ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நேர்லி தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது குக்கரி ஷோ நேரம், 1 மணி 43 நிமிடம் 29 நொடிகள்.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே அண்ட் குக்கரி ஷோ. நேரம் சரியாக 1:53, 16 ஆயிடுச்சு. எல்லாருமே ஸ்வீட் செய்யணும், ஒரு இன்ஸ்டன்டா ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு கேசரி செய்வாங்க, பாயசம் செய்வாங்க இல்லையா. அதிகமானோர் பாத்தீங்க அப்படின்னா கேசரி செய்வாங்க. சோ கேசரி நீங்க சரி எந்த ஸ்டைல்ல வேணா செஞ்சுக்கோங்க. ஆனா நான் சொல்ற இந்த ஒரே ஒரு டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேசரி செய்யறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நெய் கூட நீங்க வந்து எண்ணெய் வந்து சில பேர் வந்து ஆட் பண்ணுவாங்க, அந்த சாஃப்ட்னஸ்க்காகவும் இருக்கும் இல்லையா. சோ நார்மல் ஆயில நம்ம யூஸ் பண்றதுக்கு பதில் அந்த நெய் கூடையே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடலை எண்ணெய் இருக்கு இல்லையா. சோ கடலை எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வந்து கேசரி கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னா அந்த அரோமோ நல்லா இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். சோ ஒரு வாட்டி நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க நேர்களே. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8ல. இது ஹாய் ஸ்நேகிதி அண்ட் குக்கரி ஷோ.

அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மணக்கும் சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தட

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்களை தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8. நேர்களில் நம் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:14 பத்து நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய காலத்தை வென்ற கானங்க நிகழ்ச்சியில உங்கள் மனதுக்கு பிடித்தமான பாடல்களை தான் பிளே பண்ண போறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலாவின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நேற்று இன்று நாளை திரைப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து கிளங்க ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு

நேரம் 2:20 37 நொடிகளாயிற்று. ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கில் அடுத்ததாக படம் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி வசந்தாவின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசின் வரிகளில். சுமதியின் சுந்தரி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இன்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: FM ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் PB ஸ்ரீனிவாஸ் குரலில், விஸ்வநாதன் ராமூர்த்தியின் இசையில் வீரத்திருமகன் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:25. 28 நிமிடங்கள்.

நேரம் 2:34 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்களில் வரும் பாடல் தீர்க்க சமங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் வரும் பாடல், எல்ஆர் ஈஸ்வரின் குரலில், வி குமாரின் இசையில், வாலியின் வரிகளில், வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:38, 43 நொடிகள்.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:53:14. இன்றைய காலத்தை வென்ற காலங்களின் நினைவாக வரும் பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம் மக்களே, நேரம் 3:15 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வெறிநாய்க்கடி எனும் ரேபிஸ் நோய் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க முதன்மை மருத்துவத்துறை அதிகாரி டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்
0: டாக்டர். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ரேபிஸ் டே, ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் என்ன கேள்வின்னா, இந்த ரேபிஸ் நோய் அப்படின்னா என்ன, அது வர்றதுக்கான முக்கியமான

0: முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா இது ஒரு ரொம்ப வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நோய், அதாவது ஒரு விஷயத்துல நம்ம குணப்படுத்த முடியாதுன்ற இந்த நோய், இதை பத்தி மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இல்லை. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசியே ஆகணும், அதுக்காக தான். ஸோ சொல்லுங்க,
1: ரேபிஸ் என்பது பார்த்தீங்கன்னா ரேபிஸ் வைரஸ் எனப்படும் வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு ஜூனோட்டிக் டிசீஸ்.
0: ஓகே,
1: அதாவது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய். இந்த வைரஸ் முக்கியமாக நம்முடைய மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம், மற்றும் மூளை மற்றும் ஸ்பைனல் கார்டை வந்து பாதிக்குது. இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸ் அறிகுறிகள் வெளிப்பட தொடங்கிய பிறகு நோய் கிட்டத்தட்ட 100% உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் எக்ஸ்போஷர் ஏற்பட்ட உடனே சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால், அதாவது நாங்கள் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொப்ளாக்சிஸ் சொல்லுவோம், எடுத்தால் அதை வந்து தடுக்க முடியும். முக்கியமாக இந்த ரேபிஸ் நோய் வந்து இன்ஃபெக்டட் அனிமல், இன்ஃபெக்ட் அனிமலுடைய உமிழ்நீர் சலைவா எச்சில் சொல்றோம் இல்லையா, அது மூலம் தான் இந்த வைரஸ் வந்து பரவுது. பொதுவாக வந்து நாய் கடித்தல், பூனை கடித்தல், ஸ்கிராச்சஸ், நம்ம ஏற்பட்ட காயத்தில் வந்து அந்த இன்ஃபெக்டட் சலைவா வந்து படுதல், கண் வாய் போன்ற அந்த மியூக்கஸ் மெம்பரன்ல வந்து அந்த எச்சில் படுதல் மூலமா வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம்.
0: ஓகே, இன்னொன்று, இந்த ரேபிஸ் நோய் வந்து எந்தெந்த அனிமல்ஸை தாக்கும், அதே மாதிரி அதோட விளைவுகள் என்ன?
1: ரேபிஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அது வந்து மம்மல்ஸ் சொல்லக்கூடிய பாலூட்டிகளை தாக்கக்கூடிய நோய்.
0: ஓகே,
1: பொதுவாக ரேபிஸ்ன்றது நாய்கிட்ட மட்டும் இல்லை, பூனைக்கிட்ட இருக்கலாம், மாடுக்கிட்ட இருக்கலாம், ஆடு, குதிரை, குரங்கு, நரி, வௌவால் மற்றும் சில காட்டு உயிரினங்கள் ஆகியவற்றில் வந்து ரேபிஸ் கிருமி ஏற்படலாம். ஹூ வந்து ரேபிஸ் டாக்ஸ், கேட்ஸ், லைவ் ஸ்டாக் மற்றும் வைல்ட் லைஃப்ல வந்து போன்ற மம்மல்ஸை பாதிக்கும்னு குறிப்பிடுறாங்க. பட் இந்த கோழி போன்ற பேர்டில் வந்து இந்த மம்மலின் ரேபிஸ் எனப்படுவது பொதுவா வந்து கிடையாது. சோ ரேபிஸ் என்றது பொது மம்மல்ஸ், பாலூட்டிகளை தாக்கக்கூடிய ஒரு நோயாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். இந்த விலங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதுன்னா இந்த விலங்குகளுடைய நடத்தை மாற்றம், விலங்குகள்ல கூட ஒரு சேஞ்ச் இருக்கும், அது பயம் அல்லது காரணம் இல்லாத அக்ரெஷனோட இருக்கும், குழந்தை விலங்குகள் இருக்கும், அதிகமாக கடிக்க முயற்சிக்கும் வந்துட்டு, அது எக்ஸஸ் சலிவேஷன், அந்த பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு உமிழ்நீர் வந்து ரொம்ப அதிகமாக சுரந்துட்டு இருக்கும், அதுங்க சாப்பிட்றதுல வந்து சிரமம் ஏற்படும், கை கால் பேரலைஸ் வந்து ஏற்படலாம், இறுதியில வந்து மரணம் ஏற்படும்.
0: இந்த அறிகுறிகள்லாம் இருந்தா அந்த அனிமல் கிட்ட கொஞ்சம்
1: பார்த்துருக்கணும் அந்த அனிமல்ஸ்.
0: இன்னொன்னு, இந்த ரேபிஸ் நோய் வந்து மனிதர்களை வந்து எந்தெந்த வகையில வந்து தாக்கும்?
1: முக்கியமாக இதோட டிரான்ஸ்மிஷன் ரூட் பார்த்தீங்கன்னா கடிதான், பைட். ரேபிஸ் பரவுவதற்கு முக்கியமான வழின்னு பார்த்தீங்கன்னா பைட், கடித்தல். ரெண்டாவது ஸ்கிராச், விலங்கினுடைய நகம் இருக்கு இல்லையா, அந்த நகம் வந்து அதனுடைய சலைவால கண்டாமிட்ட இருந்துச்சுன்னா விலங்கு நகம் நம்ம உடம்புல ஸ்கிராச்சஸ் போடும்போது அந்த ரிஸ்க் வந்து இருக்கலாம். இல்லை அந்த விலங்கினுடைய எச்சி நம்முடைய தோல்ல வந்து புரோக்கன் ஆயிருக்கு, சம் அப்ரேஷன் ஏற்பட்டிருக்கு, ஏதாவது புண்ணு ஏற்பட்டிருக்குன்னா அதுல இன்ஃபெக்டட் சலைவா பட்டுச்சுன்னா அது மூலம் இந்த நோய் பரவும். அப்புறம் இந்த மியூக்கஸ் மெம்பரன் சொல்லக்கூடிய இந்த கண் வாய் முத்தம் கொடுக்கற சில நம்ம கண்ணில் கூட எச்சில் பட்டுதுன்னா அது உடனே பரவும். இதெல்லாம் வெரி ரேர் எக்ஸ்போஷர் சொல்லலாம். இந்த வவ்வால் போன்ற அந்த இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்போஷர் முக்கியமா, வவ்வால்லாம் தொடரும்போது கூட நம்ம வந்து அந்த டைரக்ட் எக்ஸ்போஷர்ல வந்து காரணமா இருக்கலாம்.
0: ஓகே டாக்டர், இன்னொன்னு, இப்ப இந்த வெறி நாய் வந்து கடிச்சதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்?
1: நல்ல கேள்வி. இந்த வெறிநாய் வந்து முனை வார்த்தையில கடிச்சதுன்னா வாஷ், ஹாஸ்பிட்டல், வேக்சின், மூணு இதா பிரிக்கலாம். முதல் நடவடிக்கை வந்து காயத்தை வந்து நன்கு நம்ம கழுவணும். காயத்தை குறைஞ்சது ஒரு 15 நிமிடங்கள் வந்து சோப் அண்ட் ரன்னிங் வாட்டர்ல நன்றாக கழுவணும். ரன்னிங் வாட்டர்ல சோப் வச்சு 15 மினிட்ஸ் 5 நிமிஷம் கழுவணும். அப்படி சோப் இல்லைன்னா கூட கிடைக்கல கூட தண்ணீர்ல வந்து தொடர்ந்து டைரக்டா நம்ம கன்றாக வந்து பிளஷ் செய்ய வேண்டும். பின்னர் ஏதாவது கிடைச்சதுன்னா நமக்கு இந்த போவிடன், அயோடின் போன்ற விரிசிடல் ப்ரிப்ரேஷன் ஆயின்மெண்ட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதுல முக்கியமா மக்கள் என்ன பண்றாங்க, கடிச்ச உடனே அதுல வந்து மஞ்சள் தடவுறது, மிளகாய் வைக்கிறது, எண்ணெய் வைக்கிறது, சுண்ணாம்பு வைக்கிறது போன்றவையெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. காயத்தை வந்து நம்ம இறுக்கமா கட்டக்கூடாது. இது சிறிய காயம் தானே சொல்லி அலட்சியம் செய்யக்கூடாது. நாய் நல்லா தானே இருக்கு என்று வேக்சின் போறதையும் நம்ம வந்து தாமதப்படுத்த கூடாது. அடுத்து உடனே கடிச்சிருச்சு, கிளீன் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, உடனே என்ன பண்ணணும், மருத்துவமனைக்கு போகணும். மருத்துவமனைக்கு போனீங்கன்னா டாக்டர் வந்து அந்த கடியை பார்த்து அதை கேட்டகரைஸ் பண்ணுவார். மொத்தம் 3 கேட்டகரியா பிரிப்பாங்க, கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி 2 & 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொப்ளாக்ஸ் சொல்லக்கூடிய வேக்சினேஷன் வந்து தாமதமின்றி உடனடியா வந்து நம்ம வழங்கப்படணும் கேட்டகரி 2க்கு. கேட்டகரி 3க்கு வந்து கூடுதலா வேக்சினோட நம்ம இந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் சொல்லக்கூடிய தேவையான காயத்துல வந்து சுத்தி கடிப்பட்ட இடத்த சுத்தி இன்ஜெக்ஷன் போடணும். நம்ம கடிப்பட்ட இடத்த சுத்தி இன்ஜெக்ஷன் போடுறது அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணணும். நம்ம
0: ஓகே டாக்டர், நீங்க வேக்சின்

0: போட சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ டைம்குள்ளே போடணும்? இப்போ இந்த செகண்டும் தேர்டும் சொல்லியிருந்தீங்க, அது எத்தனை டைமுக்குள்ளே போடணும்?
1: இல்லை இல்லை, அதுதான் சொல்லும்போது நம்ம இந்த கேட்டகரி பிரிக்கிறோம். நம்ம கேட்டகரி ஒன் வந்து பார்க்குறப்ப நமக்கு ஸ்கின் நார்மலாக இருக்கும், குழந்தைங்க நாய் நக்கிருக்கலாம் போயிடும், அதுக்கு வேக்சினேஷன் பொதுவாக தேவைப்படாது. இன்னும் கேட்டகரி டூவில் நமக்கு கடிச்சிருச்சு, ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டாகணும். வேக்சினேஷன் வந்து ஜீரோ, கடிச்சனாலும் ஜீரோன்னு வச்சுக்கலாம், ஜீரோ. அப்புறம் தேர்ட் டே, செவன்த் டே, ஃபோர்டீன்த் டே, 28th டே,
0: ஓகே,
1: இந்த அஞ்சு நாள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரோஃபிளாக்சிஸ் வந்து எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப அதிகமான காயம், மல்டிபிள் ஸ்கிராச்சஸ் இருக்கு, மல்டிபிள் பைட் இருக்கு, ஸோ மூளைக்கிட்ட முகத்தில் கடிச்சிருக்கு, கழுத்துக்கிட்ட கடிச்சிருக்கு, கையில் கடிச்சிருக்குன்னா, நம்ம அதிகமான ஊண்டா இருக்குன்னா, நம்ம அந்த இந்த வேக்சினேஷனோட அந்த கடிப்பட்ட இடத்த சுற்றி அந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் சொல்லக்கூடிய அந்த மருந்தை வந்து நம்ம இன்ஃபில்ட்ரேட் பண்ணணும். நம்ம
0: டாக்டர், சில பேர் வந்து இப்போ ரெண்டு ஊசி போடுவாங்க, மூணு ஊசி போடுவாங்க, அடுத்த ரெண்டு ஊசி போடாமல் விட்டுருவாங்க. ஏன்னா மூணு போட்டுவிட்டோம்ல நம்மளுக்கு சரியாயிடுன்ட்டு, அது தப்பு தானே? அது
1: தவறு, கண்டிப்பாக தவறு. வேக்சினேஷன் வந்து ஒரு கோர்ஸ் முழுமையாக முடிக்கணும். நம்ம ஃபுல்லாக முடிக்கிறப்ப தான் நமக்கு வந்து அது பாதுகாப்பு அளிக்கும்.
0: ஓகே டாக்டர், இந்த வெறி நாய் கடிக்கிறதால மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் முக்கியமாக வரும்?
1: ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு வகையாக அந்த பாதிப்புகள் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து உடனடியாக வந்து காயம்தான், காயம், பிளீடிங், ரத்தப்போக்கு ஏற்படுறது, தசை இழப்பு, டெண்டன் இன்ஜுரி ஏற்படலாம், நரம்பு கூட கட் ஆகலாம் டக்குன்னு. அடுத்த இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நாய் கடிச்சதுனால ரேபிஸ் மட்டும் இல்லை மற்ற இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும், புண்ணு சீடு பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு நிறைய காரணம், ஸ்கேரிங் ஏற்படும். அடுத்தது முக்கியமான வந்து ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் தான். ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த எக்ஸ்போஷர் சைட்லேருந்து, கடித்த இடத்துலேருந்து பெரிப்பரல் நர்வ்ஸ் வழியாக நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் நோக்கி போகும். இப்போ காலில் கடிக்குதுன்னா பிரான்ச்சஸில் நம்ம நர்வஸ் சிஸ்டம் வழி, நரம்புகள் வழியாக தான் வந்து இது மூளைக்கும் தண்டுவடத்தை சொண்டு பாதிக்கப்படுற போகுது. ஸோ இந்த இல்னஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆன உடனே, ரேபிஸ் இல்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஃபீவர் வரும், ஹெட்ஏக் இருக்கும், வீக்னஸ் இருக்கும் நமக்கு, பெயின், வலி இருக்கும் நமக்கு, டிங்கிளிங் அந்த பேர்னிங் சென்சேஷன் இந்த கடிச்ச இடத்துல வந்து இருக்கலாம், ஒரு பயம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் இருக்கும், கொஞ்சம் அஜிடேஷனாக இருப்பாங்க, ரொம்ப பதட்டமாக அஜிடேஷனாக இருப்பாங்க, ஹாலுசினேஷனாக இருக்கும், சிந்தனைகள் வந்து மாறிட்டே இருக்கும், முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இந்த ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க, தண்ணீரை பார்த்தா பயப்படுன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோஃபோபியா ஏற்படுறது, ஏரோஃபோபியா ஏற்படுறது போன்ற இந்த பிரச்சனைகள் வந்து தான் இது மூலம் ஏற்பட்டு மரணம், வீக்னஸ் அண்ட் பேரலைஸ், ரெஸ்பிரேட்டரி பேரலைஸ் ஏற்பட்டு கோமான் ஸ்டேஜ் போயிட்டு இறந்துருவாங்க வந்தவங்க.
0: ஓகே டாக்டர், கண்டிப்பாக சொல்லும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நோயை பற்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரேபிஸ் நோய் வராமல் தடுக்க நம்ம என்னென்ன பண்ணலாம்?
1: ரேபிஸ் நோய் வராமல் தடுக்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஃபோர்மோஸ்ட் ப்ரிவென்ஷன் தான்.
0: சரி,
1: ப்ரிவென்ஷன் தான் முதல்ல. மனிதன் ஒன்று, நாய்களுக்கு தடுப்பூசி போடணும், நாய்கள் வளர்க்குறாங்க, நாய்களுக்கு தடுப்பூசி போடணும், இது முக்கியமான ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜி. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேக்சினேஷன் கவரேஜ் வந்து குறைந்தளவு 70% அளவில் பராமரிக்கணும். ஒரு சமூகம் இருக்குன்னா 70% நம்ம வந்து டாகுகளுக்கு வந்து அந்த வேக்சினேஷன் வந்து நம்ம வந்து போட்டிருக்கணும். நம்ம அனிமல் பைட் வந்து அலட்சியம் பண்ணக்கூடாது, உடனடியாக நம்ம வூண்ட் வாஷ் பண்ணணும், அந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொப்லாக்சிஸை முழுமையாக பண்ணணும், குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரே அனிமல்ஸை அணுகக்கூடாதுன்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்ம.
0: ஓகே டாக்டர், ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: அன்றைய காலகட்டத்துல ஒரு வெறி நாய் கடிச்சது அப்படின்னா, தொப்புல சுத்தி 16 ஊசி அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி எப்படி மாறி இருக்கு, அந்த காலத்துல செய்த எந்த ட்ரீட்மெண்ட் இப்போ இல்ல இது மாறி இருக்கு, அதை பத்தின விளக்கங்கள் கொடுங்க, அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, வீட்டுல இருக்கக்கூடிய நாய்களுக்கும் தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயம் போடணும், அது ரொம்பவே நல்லது அப்படின்னு. இப்போ வீட்டுல தடுப்பூசி போட்ட நாய் ஒரு ஓனரையே கோபத்துல கடிச்சிருச்சு அப்படின்னா, அவர் மறுபடியும் அவர் போய் தடுப்பூசி அப்படிங்கறத போட்டுக்கணுமா, அல்லது சின்ஸ் இந்த நாய்க்கு தடுப்பூசி போட்டிருக்கிறதுனால அதை அவர் பத்தி ரொம்ப பயந்து கவலைப்பட்டுக்கிட்டு அதற்காக ஊசி போடலனாலும் பரவாயில்லையா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணறது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் உங்க ஆன்சர் சார் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம், நல்ல குவஸ்டின் அது. அது நாய் முதல்ல கடிச்சோடனே தொப்புல சுத்தி போடுறதுன்றி இப்ப மாறிடுச்சு, மாறிடுச்சு. இப்ப வேக்சினேஷன் போடணும்னா, அந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொப்லாக்சிஸ் சொல்லக்கூடிய அந்த 5 இன்ஜெக்ஷன் கண்டிப்பா மஸ்ட். கடிச்ச நாள், 3rd நாள், 7th நாள், 14th நாள் அண்ட் 28, தேவைப்பட்டா 90th டே, 90th டேல ஒன்னு பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? அந்த கடிச்சு சப்போஸ் கேட்டகரி 3 கடியா இருந்துச்சுன்னா, அந்த கடிச்ச இடத்த வந்து சுத்தி நம்ம வந்து ரேபிஸ் இம்யூனோகுளோபுல் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். மேபி அந்த

0: காலத்துல அந்த இன்ஃபில்ட்ரேட் பண்றதுதான் வந்து தொப்பல் சுத்தி ஊசி போடுறாங்கன்ற கல்ச்சர் கூட நமக்கு வந்திருக்கலாம் நமக்கு. ஓகேங்களா, பொது 5 இன்ஜெக்ஷன் தான் நம்ம வந்து மஸ்ட். நமக்கு ரெண்டாவது, அவங்க ஏற்கனவே வேக்சினேஷன் போட்டிருக்கிறாங்க, 5 வேக்சின் போட்டுட்டாங்கன்னா மனிதர்கள் திருப்பி ஒரு நாய்க்கடி ஏற்படும் போது அவங்க வந்து 2 ஊசி மட்டும் போட்டா போதுமானது, 0 and 3. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நாய் கிடைக்குது, நான் 5 ஊசி போட்டுட்டேன், அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 மாசம் 1 வருஷம் கழிச்சு படிக்குதுன்னா திருப்பி ஒரு பைட் ஏற்படுதுன்னா நம்ம 2 வேக்சின் போட்டா போதும். திருப்பி நம்ம 5 வேக்சின் வந்து திருப்பி போடணுன்ற அவசியமும் கிடையாது, இந்த ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் போடக்கூடிய அவசியமும் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, அவங்க கேட்ட கேள்வி வந்து இந்த வளர்ப்பு பிராணிகளை வந்து வீட்டில் நாய் பூனை வளர்ப்பவங்க வந்து கண்டிப்பாக வெட்டினரி டாக்டர் மூலமாக வந்து ஒரு ரெகுலர் வேக்சினேஷன் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க போடணும். ரேபிஸ் வேக்சினேஷன் கண்டிப்பாக மஸ்ட்டு. இந்த பூஸ்டர் ஷெட்யூல் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நாய்க்கு. இப்போ நமக்கு எப்படி இந்த பூஸ்டர் சொல்கிறோமோ அதே மாதிரி நாய்க்கு வந்து வெட்டினரி டாக்டருடைய வந்து பூஸ்டர் ஷெட்யூலில் பண்ணணும். இந்த அனிமல்ஸை வந்து கட்டுப்பாடின்றி ஸ்ட்ரீட்டில் வந்து சுட்டு விடக்கூடாது, வீட்டில் வளர்க்குறவங்க நாய்களை வந்து வளர்க்கக்கூடாது. மற்ற ஸ்ட்ரே அனிமலுடன் அன்கண்ட்ரோல்டு காண்டாக்ட் தவிர்க்கணும். நம்ம சில பேர் வாக்கிங் போறப்ப நாய் நாத்த நாயோட பழக விட்டுறது, நாய் நம்ம ஊசி தான் போட்டோமேன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுடுவாங்க. அந்த நாயோட பழகிறப்ப இவங்க வேக்சின் பண்ணியிருந்தாலும் அந்த நாய்களுக்கு வந்து வேக்சின் கிடையாது. ஸோ விலங்கினுடைய நீங்க வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் நாய் நடத்தை திடீரென மாறினா உடனே நீங்க வந்து வெட்டினரி கன்சல்டேஷன் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். குழந்தைங்களை அனிமலுடன் தனியாக விடாம நம்ம வந்து கவனிக்கணும். முக்கியமானது பார்த்தீங்கன்னா என் நாய் வீட்டில் தான் இருக்கும், அதுக்கு ரேபிஸ் வேக்சின் தேவையில்லை என்பது ஒரு தவறான கருத்து. ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா ரேபிஸ் வேக்சினேஷனுடைய ப்ரிவென்ஷனுடைய ஒரு முக்கியமான பார்ட்.
1: ஓகே டாக்டர், இப்போ என்னுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த வளர்ப்பு பிராணிகள் பராமரிப்புல வந்து ரேபிஸ் நோய் வராம எப்படி பாத்துக்கலாம்?
0: அதான் இப்ப சொல்லிட்டு இருந்த இல்லைங்களா,
1: இப்ப மாடுகள் வளர்க்கறாங்க, சில பேர் மாடுகள் வளர்க்கறாங்க, ஆடுகள் வளர்க்கறாங்க, அது அவங்களுக்கும் இந்த ரேபிஸ் வர
0: வாய்ப்புகள் இருக்கு. மாடு ஆடுக்கு மாடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதாவது பாலூட்டிகள் சொல்லியிருக்கல்ல நம்ம.
1: இப்ப இவங்க கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாடுகள் ஆடுகள் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. சோ இப்ப இவங்களுக்கு எல்லாம் இப்படி தடுப்பூசி போடுறது, அவங்களுக்கு எதனா பீரியட்ஸ் இருக்கு அது மாதிரி
0: இல்ல? அதுதான் இப்ப நம்ம காண்டாக்ட் வச்சுக்கிறோம், அதனால நமக்கு இன்ஜுரி இல்லைன்னா வேக்சினேஷன் நமக்கு தேவையில்லை. இப்ப சப்போஸ் ஒரு மாடு உங்களுக்கு கடிக்குதுன்னு வச்சுக்க, மாடு பொதுவா கடிக்காது, அந்த கடிக்கக்கூடிய சூர் நடத்தையில பட்டு சந்தேகம் ஏற்படுது உங்களுக்கு கடிக்குதுன்னா உடனே கண்டிப்பா வந்து நீங்க வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கணும். பொதுவா எந்த அனிமல்ஸ்லயும் நம்ம ஒரு க்ளோஸ் காண்டாக்ட் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது முக்கியமான.
1: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ரேபிஸ்னுடைய முக்கிய அறிகுறிகள், முக்கியமான அறிகுறிகள்னா என்னன்னு சொல்லுவீங்க?
0: ஸோ இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிம்டம் வந்து ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ரேபிஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வரது காய்ச்சல் தான், காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, உடல் வலி, அந்த கடித்த இடத்துல பெயின் ஏற்படுறது, டிங்கிளிங் சென்சேஷன், பேர்னிங் சென்சேஷன் சொல்லுவோம். இது அப்படியே என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கிறப்ப நமக்கு வந்து இந்த அஜிடேஷன் வர்றது, கன்ஃபியூஷன் இருக்கிறது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிறது, இந்த தண்ணி குடிக்க ரொம்ப கஷ்டப்படுறது, பேரலைஸ்ட் ஆகிறது, ஹாலுசினேஷன் ஆகிறது, சில பேருக்கு இந்த பேரலைட்டிக் முக்கியம் ஏற்படும், சில பேருக்கு இந்த அக்ரஷன் இல்லாமல் ஒரு ப்ரொக்ரெசிவாக ஒரு வீக்னஸ் ஏற்படலாம், ஒரு பேரலைசிஸ் அண்ட் கோமா ஸ்டேஜை நோக்கி வந்து போயிடுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு பிறகு நம்ம தொடரலாம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:24 ஆயிடுச்சு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வெறி நாய் கடி எனும் ரேபிஸ் நோய் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வராங்க முதன்மை மருத்துவத்துறை அதிகாரி டாக்டர் ஏ முத்துக்குமரன் அவர்கள். டாக்டர், ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யாருந்து பேசுறீங்க?
1: கும்பாக்கத்திலிருந்து சாம்பசிவம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர்? கேளுங்க
2: சார். சொல்லுங்க சார்.
1: டாக்டர் ஐயா வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாயோ ஆடோ மாடோ இல்ல வேற எந்த உயிரினமோ எவ்வளவு நாளைக்கு அது உயிர் வாழும், ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து சில பேர் என்ன பண்ண, எஜுகேட்டட் பர்சன்ஸ் கூட நாய் கடிச்ச உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் ஒரு மெதுவடை இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அதுவே கேட்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்தை வந்து பரப்பிடுறாங்க. இது இதெல்லாம் சரிங்களா?
2: நீங்களே சொல்லிட்டீங்க, தவறான கருத்துட்டீங்க.
1: நீங்க சொல்லும் போது அது எல்லாரும் கேட்பாங்க, கொஞ்சம் அந்த பயம் இருக்கும்.
0: கண்டிப்பா
1: நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க.
2: பொதுவா அந்த ரேபிஸ் பாதிக்கப்பட்ட அனிமல்ஸ் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க, நல்ல கேள்வி. சப்போஸ் அனிமல்ஸ்க்கு ஏதாவது இந்த நாய்க்கோ பூனைக்கோ அந்த ஆடு மாடுகளுக்கோ பாதிக்கப்பட்டிருந்தா குறைஞ்ச மினிமம் 10 days தான் நாய்கள் உயிரோடு இருக்கும். 10-14 தான் உயிரோடு இருக்க முடியும் ஆராய்ச்சி படி. சப்போஸ் அதனாலதான் என்ன சொல்லுவோம், சப்போஸ் உங்களுக்கு நாய் கடிக்குதுன்னா நீங்க வந்து அந்த நாய் உங்களுக்கு தெரிஞ்ச நாயா இருந்துச்சுன்னா அந்த நாய்க்கு நல்லா சாப்பாடு போட்டு பாதுகாக்கணும்னு சொல்லுவோம். சோ 10-14 கடந்தும் அந்த நாய் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரேபிஸ் பாதிப்பு நமக்கு கண்டிப்பா வராது. நமக்கு உங்களால் நாயை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, கடிச்ச நாய் எங்க இருக்குன்னு தெரியல எதுவும் தெரியலன்னா நம்ம கண்டிப்பா போட்டுக்கணும். அதே மாதிரி எந்த தெரிஞ்ச நாயா இருந்தா கூட நாய்க்கடி ஏற்பட்டதுன்னா உடனே வேக்சினேஷன் நம்ம போட்டுக்கணும். நம்ம அதான் நல்லது.
0: ஓகே சார். அழைப்புக்கு நன்றி சார்.
1: டாக்டர்,
0: என்னுடைய அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஹைட்ரோபோபியா.
2: எஸ் எஸ்,
0: இந்த ஹைட்ரோபோபியா பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க.
2: அந்த ஹைட்ரோபோபியான்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்டரை பார்த்தாலே தண்ணியை பார்த்தாலே பயம்னு பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க.
0: ஓகே,
2: ஆனால் அது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். அது பயம் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு தண்ணியை பார்த்தா பயன்றது கிடையாது. இந்த ரேபிஸ் நோயினால நரம்புகள் பாதிக்கப்படும் போது அந்த நம்ம முழுங்கக்கூடிய தன்மையுடைய மசில்ஸில் வந்து ஸ்பேசம் வலி இருக்கலாம். அதனால பேஷண்ட் வந்து தண்ணி குடிக்க முயற்சிக்கும் போது அல்லது தண்ணீரை பார்க்கும்போதோ அல்லது குடிக்க நினைக்கும் போதோ என்ன ஆகிடும், அந்த பெரஞ்சியல் ஸ்பேசம் சொல்லுவோம், ஒரு பெயின்ஃபுல் ஒரு பெரஞ்சியல் ஸ்பேசம் வந்து ஏற்படலாம் நம்ம. அதனால பேஷண்ட் தண்ணீரை வந்து தவிக்கிறார். இதை தான் நம்ம வந்து ஹைட்ரோபோபியான்னு நினைக்கிறோம். இது சைக்காலஜிக்கல் ஃபியர் ஆஃப் வாட்டர் மட்டுமல்ல, ஒரு நரம்பு மண்டல பாதிப்பால் ஸ்வாலோயிங் முழுங்க ரிலேட்டட் ஸ்பேசம் ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய மெக்கானிசம். அதனால் ரேபிஸ் பேஷண்ட்டு சில பேர் தண்ணி குடிக்க வற்புறுத்துவது ஆபத்தானதாகவும் இருக்கலாம்.

0: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நபருக்கு தரப்படக்கூடிய இந்த சிகிச்சை முறைகள், இது வந்து கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிவிடுங்க.
1: இது முக்கியமானது தான், வந்து எக்ஸ்போஷர் ஏற்பட்டிருக்கு பட் ஆனால் சிம்டம்ஸ் இல்லை, இதான் லைஃப் சேவிங் விண்டோ. ஒரு கிருமி உள்ளே ஏற்பட்டு அந்த சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கான இது விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே கடித்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். கடித்தோடனே வூண்ட் வாஷிங் போடணும், ரேபிஸ் வேக்சின் கண்டிப்பாக போடணும். ஒரு கேட்டகரி 3 அந்த ரேபிஸ் இம்யூனோக்ளோபுலின் பேசிவ் இம்யூனைசேஷன் வந்து கண்டிப்பாக மூலம் ரேபிஸ் வராமல் தடுக்கலாம். கிளினிக்கில் ரேபிஸ் வந்துடுச்சுன்னா துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் ஒரு கிளினிக்கல் ரேபிஸ்க்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு கியூரேட்டிவ் ஆன்டி வைரல் ட்ரீட்மெண்ட் வந்து தற்போது கண்டிப்பாக கிடையாது. அண்ட் வந்துட்டாலே 100% வந்து ஒரு மரணம் தான். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சப்போர்ட்டிவ் கேர் தான் அவங்களுக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு இன்டென்சிவ் ஒரு சப்போர்ட்டிவ் கேர், அவங்களோட ஏர்வே மேனேஜ்மெண்ட், மூச்சோட கஷ்டப்படுறப்ப அந்த ஏர்வே மேனேஜ்மெண்ட், செடேஷன்ஸ், வழியால் துடிக்கும் போது சாப்பிட முடியாது இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான செடேஷனு, அவங்க ஸ்பேசம் அஜிடேஷனுக்கு மேனேஜ்மெண்ட்டு, அவங்க சாப்பிட முடியாமல் இருக்கிறதுனால ஃப்ளூயிட் அண்டு நியூட்ரிஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுவோம் நம்ம. அண்ட் ஐசியூ கேர், அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ரிகாஷன்ஸ், முக்கியமாக பேலியேட்டிவ் கேர் தான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் பொதுமக்கள் நாங்கள் வலியுறுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் தேடுறதை விட பைட் ஏற்பட்ட உடனே ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் தொடங்கிறது தான் உயிரை வந்து காப்பாற்றும்.
0: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரலாம்.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்தி கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வெறிநாய் கடி எனும் ரேபிஸ் நோய் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்து வராங்க முதன்மை மருத்துவத்துறை அதிகாரி டாக்டர் ஏ முத்துக்குமன் அவர்கள். நேர்களை நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நீங்கள் பங்கு பெற வேண்டிய எண்கள் 2271660 மற்றும் 2271770 எங்களுக்கு மறக்காம 0413 என்ற கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க. சார், என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த ரேபிஸ் நோயை தடுக்க அரசு என்னென்ன திட்டங்களை வந்து மேற்கொண்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லிடுங்க.
1: பொதுவாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் NRCP வந்து செயல்படுத்தப்பட்டு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதேமாதிரி 2030 வந்து இந்தியாவில் ரேபிஸ் வேக்சினேஷனே இருக்கக்கூடாது. எப்படி போலியோ வந்து நம்ம ஒழிப்ப பெரியம்மை ஒழிதும், அதேமாதிரி 2030 நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் டாக் மீடியேட்டட் ரேபிஸ் எலிமினேஷன் ஃப்ரம் இந்தியா, அந்த திட்டம் நல்லா போயிடுது. இதோடைய முக்கியமான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்பைன்ட் அப்ரோச். பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த்தும் பார்க்கணும், அனிமல் ஹெல்த்தும் பார்க்கணும், இன்வால்வ் இந்த லோக்கல் பாடிஸை இன்வால்வ் பண்ணணும், வித் வெட்டினரி செக்டர் அவங்களையும் இன்வால்வ் பண்ணி, நம்ம சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் சொல்லக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி நம்ம பண்ணணும். இது முக்கிய நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அவைலபிலிட்டி, எல்லா இடத்துலையும் வேக்சின் ரேபிஸ் வேக்சின் அவைலபிலிட்டி பண்ணணும். முக்கியமாக ரேபிஸ் இம்யூனோக்ளோபுலின் அவைலபிலிட்டி இருக்கணும். அனிமல் பைட் மேனேஜ்மெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம, அதே மாதிரி விழிப்புணர்வு வந்து நம்ம வந்து ஏற்படுத்தணும். சர்வீலன்ஸ் அண்ட் லெபார்டரியுடைய ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். நம்ம டாக் வேக்சினேஷன், நமக்கு மட்டும் இல்லை டாகுக்கும் வேக்சினேஷன்ஸ்

0: கொடுக்கறது,
1: ஓகே.
0: அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அண்ட் ஸ்டேட் லெவல் ஆக்ஷன் பிளான், டாக் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட், அந்த கருத்தடை பண்ணுறது கொள்றது, டாக் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமன் வெட்டினரி ஹெல்த் கோஆர்டினேஷன் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியிலையும் நம்ம இதே சேம் பிளான் வந்து 2030க்குள்ள ரேபிஸ் எலிமினேஷன் பண்ணுறதையும் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் நம்ம.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த ரேபிஸ் நோய் வந்து எந்த விலங்கு வந்து அதிகமாக பாதிக்கும், அதுலயும் குறிப்பா இந்த கால்நடைகளை வந்து அதிகமா பாதிக்குமா, அந்த ஆடு மாடு கோயில வந்து அதிகமா பாதிக்குமா, எந்த விலங்கு வந்து அந்த ஆர்டர் சொல்லிடுங்க.
0: ரேபிஸ் வந்து பொதுவாக நாய் கிட்ட ரொம்ப அதிகம் பாதிக்கும், ஏன்னா டாகுடைய பாப்புலேஷன் கம்பேரிட்டிவ்லி அதிகம். மனிதர்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிறது பார்த்தா ஃபர்ஸ்ட் நாய், அடுத்தது பூனைகள், ஓகேங்களா. ஸோ மாடுக்கு வரலாம், ஆடு வரலாம், குதிரை வரலாம், பன்றி வரலாம், கோழிக்கு வராது. கோழி வந்து ஏற்கனவே மம்மல்ஸ் மட்டும்தான் இந்த ரேபிஸ்
1: வேக்சின்,
0: பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் வரும். பட் இந்த லைஃப் ஸ்டாக், இந்த மாடு ஆடுலாம் வந்து நாய் கடிச்சதுன்னா அதை சாதாரண காயமாக கருதக்கூடாது, உடனே வெட்டினரி டாக்டர் வந்து உடனே பார்க்கணும் நம்ம.
1: கரெக்டாக. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த உலக அளவில் வந்து எந்த ஒரு நாடு வந்து ரேபிஸ் நோயில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, இப்போ நம்ம இந்தியா வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது இந்த நோய்?
0: உலக அளவில் பார்த்தீங்கன்னா ரேபிஸ் பேர்டன் அதிகமாக இருக்கிறது ஆப்பிரிக்கா மற்றும் ஏஷியாவில் தான் ரொம்ப இந்த ரேபிஸ் பேர்டன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது.
1: ஓகே.
0: வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 59,000 ரேபிஸ் டெத் வந்து ஆண்டுதோறும் ஏற்படுதாக பதிப்பிடுறாங்க வந்துட்டு.
1: ஓகே.
0: ஸோ 95% வந்து இந்த பேர்டன் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஏஷியாவில் மட்டும்தான் உள்ளது. சிறிது அண்டர் ரிப்போர்ட்டிங், நிறைய அண்டர் ரிப்போர்ட்டிங் காரணமாக வந்து உண்மையான எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 எஸ்டிமேட் படி பார்த்தா இந்தியாவில் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 9.1 மில்லியன், கிட்டத்தட்ட 91 மில்லியனா 10 லட்சம், 9.1 மில்லியன் அனிமல் பைட்ஸ் வந்து ஏற்படுது. இதில் வந்து முக்காக்கு மேலே எல்லாமே டாக் தான். ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5,700 டெத் வந்து ரேபிஸ் டெத் ஏற்படுறதா ஹூல வந்து குறிப்பிடுறாங்க வந்து. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்தியாவில் வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமாக நம்ம வந்து பார்க்குறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ரேபிஸ் நோய் உள்ள ஒரு அனிமலை வந்து நம்ம எப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறது?
0: அதனுடைய வார்னிங் சைன் தான். சப்போஸ் அந்த டாகுக்கோ அந்த ரேபிஸ் வந்துருச்சுன்னா அந்த காரணமே இல்லாமல் அது அக்ரஷனாக இருக்கிறது, ஒரு நாய் அது அதன் இயல்பிலிருந்து அக்ரஷனாக இருக்கிறது, காரணமின்றி கடிக்க முற்படுறது, மனிதர்களை பார்த்தாலே கடிக்க வர்றது, ஓகே வாசல மடிச்சா கடிக்கணும் இல்லை குழந்தை கொண்டா கடிக்கும், அந்த காரணமே இல்லாமல் நம்மளை கடிக்க முற்படுது, ஒரு அப்நார்மல் பிஹேவியர் வந்துட்டு. ஓகேங்களா. ஒரு நாய் ஒரு இடத்துக்கு வரணும் பயமே இருக்கும், நம்ம மனித கிட்ட வரணும் ஒரு பயம் வந்து பயந்து போகும், பயமே இல்லாமல் சாதாரணமாக வருதுன்னு வச்சுக்கோங்க, கடிக்க வருது, அசாதாரணமாக வர்றது நாய், இந்த ட்ரூலிங் சலைவா எக்ஸசிவ் சலைவேஷன் வந்து ரொம்ப ஏற்படுறது, நாய்களும் அது மாதிரி ரேபி நமக்கு எப்படி சாப்பிட்டு கஷ்டப்படுதோ அதுமாதிரி நாய்களுக்கும் ரேபிஸ் பாதிக்கப்பட்ட அந்த ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்நார்மல் வாக்கிங் அதிகமாக குறைச்சிக்கிட்டே இருக்கிறது, அப்நார்மலா வாக்கிங் குறைச்சிக்கிட்டே இருக்கிறது, வாய்ஸ் சேஞ்ச், நாய் தடுமாற்றமா நடக்கிறது, நார்மல் நாய் வந்து அனிமல்ஸ் வந்து ஒரு தடுமாற்றமா நடக்கிறது, கை கால் வீக்னஸ், பேரலைஸ், காரணமே இல்லாமல் ஓடுறது, சம்மந்தமே இல்லாம நாய் ஒரு அங்கிங்கும் ஓடிக்கிட்டே காரணமே இல்லாம ஓடுறது, ஒரு அப்நார்மல் ஆப்ஜெக்ட் சாப்பிடுறது, சப்போஸ் நாய் என்ன சாப்பிடும் அதை விட்டுட்டு ஒரு அப்நார்மலா இருந்து சாப்பிடுறது. முக்கியமா பாத்தீங்கன்னா ஹூ என்ன சொல்றாங்கன்னா பைட் வித்தவுட் ப்ரொவோகேஷன், நாய் வந்து நம்ம ப்ரொவோகேட் பண்ணாம அது பைட் பண்றது, அது அப்நார்மல் ஈட்டிங், அன்எக்ஸ்பிளைன்ட் ரன்னிங், அந்த நாய் குறைத்தல் இருக்கக்கூடிய வோக்கல் சேஞ்சஸ், எக்ஸிஸ் அலைவேஷன் தான் ஒரு முக்கியமான சிம்டம். அது மாதிரி விலங்கை பார்த்த உடனே அது ரேபிஸ் இருக்குன்னு உறுதியாக நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ அந்த ரேபிஸ் உருக்கா இல்லையான்றது ஒரு டாக் வந்து நம்ம பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியாது. வேறு நியூரலாஜிக்கல் வேற பிஹேவியர் ப்ராப்ளம் இருந்தாலும் ரேபிஸ் மாதிரி நடந்துக்கும் நாய், அது அப்படி நடந்துக்கிறதுனால ரேபிஸாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. எனவே எந்த சஸ்பெக்டட் ரேபிஸ் அனிமல் அணுகக்கூடாது அப்படி, அது உடனே வெட்டினரி டாக்டருக்கோ ஒரு பப்ளிக் ஹெல்த் ஒரு அத்தாரிட்டிஸ்க்கோ நம்ம வந்து உடனே வந்து தகவல் தெரிவிக்கிறோம் நம்ம.
1: டாக்டர், இப்போ எனக்கு என்னென்ன, இப்போ நம்ம நாய்க்கு சொல்லிட்டோம், ஒரு பூனைக்கு இதே சிம்டம்ஸ் தான் வரும்,
0: இதே சேம் சிம்டம்ஸ் தான், சேம் சிம்டம்ஸ் தான்,
1: மாறாதுங்களா?
0: மாறாது.
1: ஓகே டாக்டர், சூப்பர். ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சி தொடரலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். நேரம் 3:50 பத்து நிமிடம் ஆயிடுச்சு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வெறிநாய் கடி எனும் ரேபிஸ் நோய் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்து வராங்க முதன்மை மருத்துவத்துறை அதிகாரி டாக்டர் ஏ முத்துக்குமன் அவர்கள். டாக்டர் ஒரு நேர் காத்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பாண்டிச்சேரி வெங்கட்டா நகர்ல இருந்து அசோக் நாராயணன் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார்.
1: டாக்டர் லைன்ல இருக்காரு.
2: சொல்லுங்க சார், கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சார்.
1: 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எனக்கு சிச்சுவேஷன் வந்தது, தென்னாய் கடிச்சிச்சு.
2: ஓகேங்க சார்.
1: அப்ப நான் உடனே போய் ஜிஹெச்ல போய் நைட்டு போய் பார்த்து 9 மணிக்கு போய் ஜிஹெச்ல ஃபர்ஸ்ட் ஊசி போட்டுக்கிட்டு அவங்க மறுநாள் வர சொன்னாங்க. அந்த கோர்ஸ் வந்து
2: உபயோகமான கேள்விதான் சார். அது பொதுவாக நம்ம வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நீங்கள் அந்த வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 10 மந்த்ஸ் வந்து வேலிட் சார். அந்த 10 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பொதுவாக கிடைச்சதுன்னா நம்ம எதுவுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. 10 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு நாய் கடித்த சூழ்நிலை ஏற்படுதுன்னா நம்ம 2 தடவை இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், 0 and 3. ஓகேங்களா?
1: இப்போ
2: எப்போ எப்போ வேக்சின் அப்போ இந்த ஃபுல் ஷெட்யூலில் வந்து நம்ம போடணும் அவசியம் கிடையாது. ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் எடுத்தவங்களை திருப்பி நாய் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை
1: ஆமாம்,
2: அந்த ரெண்டு வேக்சின் போட்டால் போதும், 0 and 3 பாதுகாப்பு உங்களுக்கு. பட் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க ஃபுல் கோர்ஸ் எடுக்கணும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டால் போதுமானது சார்.
1: எனக்கு
2: என்ன பண்ணுவாங்க, ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் எந்தெந்த டைம்ல போடணும்னு போடுவாங்க.

0: கொஞ்சம் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் காஸ்ட்லி இருக்குன்றதுனால அவங்க வந்து அடுத்த இன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் நாள் போட்டுவிட மறுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த டோஸ் வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த ஷெட்யூல் அந்த கையில் ஒரு அட்டை கொடுத்துருவாங்க. அந்த அட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் சார். நீங்கள்
1: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ரேபிஸ் நோய்க்கும் சாதாரண நாய் கடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஏன்னா இப்ப சாதாரணமா என்ன கடிச்சிட்டு போகணும்?
0: கண்டிப்பா முக்கியமான கேள்வி. அதாவது வெறும் காயத்தை பார்த்து நம்ம ரேபிஸ் இருக்கிறதா இல்லையான்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு நாய் கடிச்சா அது காயம் சிறியது அப்படின்னு சொல்லவும் முடியாது. நாய் நார்மலா இருந்துச்சு வேக்சின் வேணாம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்யறப்ப அந்த அனிமலுடைய ஸ்பீசிஸ் என்ன, அதோடைய பிஹேவியர், அதோடைய வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ், அந்த பைட்டோட சர்க்கம்ஸ்டன்சஸ், எப்போ எந்த டைமில் கடிச்சது, அந்த பைட் கடித்த இடம் லொக்கேஷனு, ஸ்கின் எப்படி இருக்கு, நம்ம கடித்த இடத்துல ஸ்கின் ப்ரோக்கன் ஆயிருக்கா இல்லையா, அந்த சலைவாயுட எக்ஸ்போஷர், அந்த எச்சிலுடைய எக்ஸ்போஷரு, இந்த அனிமலுடைய அவைலபிலிட்டி, லோக்கல் எபிடமியாலஜி போன்ற பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.

0: இப்ப சாதாரணமா இவனை கடிச்சிட்டு போகணும்.
1: கண்டிப்பா முக்கியமான கேள்வி, அதாவது வெறும் காயத்தை பார்த்து நம்ம ரேபிஸ் இருக்கிறதா இல்லையான்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு நாய் கடிச்சா அது காயம் சிறியது அப்படின்னு சொல்லவும் முடியாது. நாய் நார்மலா இருந்துச்சு வேக்சின் வேணாம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்யறப்ப அந்த அனிமலுடைய ஸ்பீசிஸ் என்ன, அதோடைய பிஹேவியர், அதோடைய வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ், அந்த பைட்டோட சர்க்கம்ஸ்டன்சஸ், எப்ப எந்த டைம்ல கடிச்சது, அந்த பைட் கடிச்ச இடம் லொக்கேஷனு, ஸ்கின் எப்படி இருக்கு, நம்ம கடிச்ச இடத்துல ஸ்கின் ப்ரோக்கன் ஆயிருக்கா இல்லையா, அந்த சலைவாயில் எக்ஸ்போஷர், அந்த எச்சிலுடைய எக்ஸ்போஷரு, இந்த அனிமலுடைய அவைலபிலிட்டி, லோக்கல் எபிடிமியாலஜி போன்ற பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் எக்ஸ்போஷர் கேட்டகரி 2 and 3
0: 70% dog vaccination coverage, we can stop rabies.
1: அடுத்த ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப், நாய் வளர்க்குறவங்க அதில் ஓனர்ஷிப் வந்து நல்லா ரெஸ்பான்சிபிளாக வந்து நடந்துக்கணும். கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரேட் டாக்குக்கு எல்லாமே வந்து வேக்சினேஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக போட்டாகணும். டாக் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணணும். பைட் விக்டிம்ஸ்க்கு வந்து உடனடியாக வந்து வேக்சின் பண்ணணும். முக்கியமாக பப்ளிக் அவேர்னஸ், குறிப்பாக பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லணும், தெரியாத நாயை அணுகாத, நாய் கடித்தா மறைக்காத. பொதுவாக குழந்தைங்க வந்து மறைச்சிடுவாங்க, அம்மா திட்டுவாங்க போவாங்கன்ட்டு, உடனே பெரியவிடம் சொல்லி மருத்துவமனைக்கு நம்ம வந்து சொல்லணும். இதுக்கு ஹியூமன் டாக்டர்ஸ் மட்டும் பத்தாது, வெட்டினரி டாக்டர்ஸ், முனிசிபாலிட்டி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பப்ளிக் ஹெல்த்து, ஸ்கூல்ஸு, கம்யூனிட்டி, இவங்க எல்லாமே இணைந்து செயல்படணும். முக்கியமாக சர்வேலன்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ ரேபிஸ் வந்து ஒரு குணப்படுத்த முடியாத நோயாக தோணலாம், ஆனால் உண்மையிலே அது தடுப்பதற்கு ஒரு முழுமையான வாய்ப்புள்ள ஒரு நோய் தான். நாய் கடிச்சவுடன் பயப்பட வேண்டாம், அலட்சியப்படுத்தவும் கூடாது. காயத்தை 5 நிமிடங்கள் சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரில் கழுவணும். உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும். தேவையான தடுப்பூசி மற்றும் இம்யூனோகுளோபுலின் சரியான நேரத்தில் எடுத்துக்கணும். நாய்களுக்கு தடுப்பூசி போடுவது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் ரேபிஸ் ஒழிப்பதில் முக்கியம். 2030 நம்ம ரேபிஸ்னால மனித மரணம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது நம்ம அரசினுடைய திட்டம் மட்டுமல்ல, அது நம்ம அனைவருடைய பொறுப்பு.
0: ஓகே டாக்டர், இப்ப நிகழ்ச்சியோட நேரத்தில் வந்துட்டோம். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு அழகாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டது நிலையத்தின் சார்பாக மிக்க நன்றி டாக்டர்.
1: தேங்க்யூ, நன்றி அனைவருக்கும், நன்றி.
0: இணையர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வெறிநாய் கடி எனும் ரேபிஸ் நோய் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் நம்முடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்தாங்க முதன்மை மருத்துவத்துறை அதிகாரி டாக்டர் முத்துக்குமரன் அவர்கள்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 4:11. ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ண இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. அண்ட் நம்ம கூட சீக்கிரமாவே ஜாயின் பண்ண போறாங்க ஆர்ஜே ஆனந்த். எஸ், காமெடி டயலாக்ஸ் எல்லாம் பிளே பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த டயலாக் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்த டயலாக்ல நீங்களும் ரிப்பீட் பண்ணி எங்களுக்கு இமிடேட் பண்ண போறீங்க. சோ அதுதான் கட் கேமரா ரோலிங். எஸ், நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் ஒரு எண் 2271770. இன்னைக்கு என்ன கட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கலாம் இல்லையா. சோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு கட்டை பிளே பண்ற, அதை கேட்டுவாங்க.
1: You respect, take respect. மரியாதை கொடுத்து மரியாதை வா.
2: அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி, பயப்படாத நீ.
1: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
3: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
1: பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
2: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
1: This is my appointment order. Government job.
2: சரி.
3: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
3: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
0: எஸ் மக்களே, சொல்லி இருந்தா நம்ம ஆர்ஜே ஆனந்த் வந்து ஷார்ட்டா நம்ம கூட ஜாயின் பண்ண போறாரு சொல்லிட்டு வந்துட்டாரு. அவருக்கு வந்து வெல்கம் போட்டுலாம்.
4: வந்துட்டேன்னு சொல்லு.
0: ஆமா,
4: திரும்ப வந்து எப்படி போனோம் அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு.
0: அதேதான் வந்துட்டாரு
4: மக்களே. நான் தான் உங்க பச்சிலம் குழந்தை ஆர்ஜே.

0: ஆனந்த் வந்திருக்க.
1: அடுத்தது என்ன சொல்ல சொல்லுங்க.
2: பச்சிலம் குழந்தை ஆர்ஜி ஆனந்த் வந்து இன்னொன்னு கட்ட கேட்கல அப்படின்னு
0: சொன்னாரு. கட்டா புல்லு கட்டா எந்த கட்டா
2: சொல்லுங்க. வடிவேல் சார் டயலாகோட கட்டு கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன்.
0: கட் பண்ணி எடுத்து வந்திருக்கீங்க.
2: ஆமா இப்ப கேட்க போறீங்க நீங்க. கேட்க ரெடியா இருக்கீங்களா?
1: I'm waiting.
2: உங்க கூட வந்து நேர்களும் கேட்டு ரெடியா இருந்துட்டே இருப்பாங்க. அப்படியே ரேடியோ போட்டி பக்கத்துல அப்படியே காதை வச்சு கேட்டு இருப்பாங்க.
0: எனக்கு கட்ட போட்டிருக்கையா?
2: இருங்க இருங்க இருங்க இருங்க.
3: ஏய் பிச்சுமணி,
4: மிஸ்டர் பிச்சுமணி, யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை
5: வா. அத இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி பயப்படாத நீ.
4: என்னோட ராஜினாமா கடிதம்.
6: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
4: பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
5: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
4: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
5: சரி,
6: இது நல்ல விஷயம் தானே?
4: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
6: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணலே?
4: எது எது எது?
2: மக்களே, உங்களுக்காக டயலாக வந்து கேட்டிருப்பீங்க. அடுத்ததா இன்னொரு டயலாகையும் போடுங்க, நானும் கேட்க போறேன் அப்படின்னு நம்ம ஆர்ஜி ஆனந்த் சொல்றாரு.
0: நான் எங்க சொன்னேன்? நீங்க தான் சொல்லிட்டீங்க.
2: நான் பில்டப் பண்ணி விடுவோம் ஆனந்த், ஓகேவா? சரி, இன்னொரு டயலாக இருக்கு. அதாவது என்ன ஜனா, டயலாக் லெந்தா போட்டிருக்க அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு. இல்லைங்க, நம்ம ஆளுங்க இப்பயே கால் பண்ண ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அது ரெண்டு கால்
0: அப்படிதான் இருக்கும்.
2: ஆமா, கால் எடுத்துடலாமா? வணக்கம்.
7: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
7: என்ன
2: ஒரு
0: அப்படியா சார் கேட்டீங்களா? என்ன டயலாக் சொல்லுங்க, என்ன படம்?
7: அது வந்து
0: 5 கிலோ பச்சரிசி
2: அரசு
0: அடேங்க. சார் பேசலாமா?
2: ஓகே, கட் கேமரா
0: ரோலிங்.
7: ஏய் பிச்சமணி, ஏய் என்னடா இது வேஷம்? வேஷம் இல்ல, ரெஸ்பெக்ட் குடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கணும்.
2: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்.
7: மரியாதை குடுத்து மரியாதை வாங்கணும்.
0: வாவ்,
7: உங்க கிட்ட எல்லாம் பேசறதுக்கு இல்ல. என்னடா கவரு? என்னுடைய ராஜினாமா கடிதம்.
1: திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர்.
7: ஏண்டா வேலையை நீக்குது, சோத்துக்கு என்னடா பண்ணுது?
2: உங்களுக்குள்ள
7: பாட்டிக்கு உடம்பு பத்து
0: போடுறேன்,
7: பத்து போட்டு வச்சிருக்கான் பாருங்க, நெத்தியில பத்து
0: இருக்குள்ள.
7: பிளேடு பத்து போட்டது கூட தப்பு இல்லை,
0: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
0: நினைச்சேன்.
2: இப்ப ரெடியா இருக்கீங்களா
0: கேக்குறதுக்கு?
4: மரியாதை கொடுத்து மரியாதை
5: இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி பயப்படாத நீ.
4: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
6: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு
4: என்னடா பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
5: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
4: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
5: சரி,

0: இது நல்ல விஷயம் தானே?
1: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
0: என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல?
1: எது எது எது?
2: என்னவா

0: டு ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து அதான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். என்னுடைய ராஜினாமா கடிதம் இருக்கிற வேலையை விட்டு ராஜ் ஏன்னா பெரிய வேலை, வெறும் பொங்கலுக்கு சுந்தருக்கு தானே வேலை வாங்கினீங்க,
1: அதானே
0: கவர்மெண்ட் ஜாப்.
2: This is my
0: appointment order. Government job. Hey, நல்ல விஷயம் தானடா. நோனோ
2: நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம்,
0: நோக்கு கிடையாது.
2: பேசுவீங்க
1: உங்களை வெறிய ஏத்துறாரா?
0: பேசுவேன்,
1: பேசுங்க.
0: நீங்க திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க,
2: கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. எங்களுக்கு ஆடலும் பாடலும் போட்டுவே ஆகணும், அதான
0: அதே
1: டைலாக். அவ்வளவுதான்
2: ஐயப்பன் சார், சூப்பர் பகுத்தச்சா.
0: நன்றி,
2: அழைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி, நன்றி சார்.
2: எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? மாத்துங்க.
1: எஸ், நேர்களே உங்களுக்காக இன்னொரு டைலாக் பிளே பண்ணலாம் அப்படின்னு இருந்தா இல்லையா, சோ அந்த டைலாக் உங்களுக்காக பிளே பண்ண போறேன். இந்த டைலாக்னு கேட்டுவாங்க, இது வந்து ஷார்ட்டா ஸ்வீட்டாவும் இருக்கும், கேளுங்க.
3: பங்களாதான், பங்களாதான் பொறாக்கூட்ல பார்ட்னர்ஷிப் வர
4: கூப்பிட்டீங்களா?
3: இல்ல, ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன், இப்ப கூப்பிட்டேன். கணக்கெழுத வந்திருக்கேன்.
4: ஆமாங்க,
3: மாசம் 1500 சம்பளம் சொல்லிருப்பாள.
4: ஒரு நிமிஷம், சொன்னாங்க சொன்னாங்க. சரி
3: இருக்கட்டும், காலம்பரம் நம்ம மாத்திரை டிப்பன் சொல்லிருப்பாள
4: சொன்னாங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: நேரம் 12 மணி, இல்லை சொல்ல மாட்டேன், 4:12:55 ஆயிட்டு இருக்கு.
6: கேமரா ரோலிங் அதுக்கு இப்படி ரோல் ஆக கூடாது.
5: அதாவது வந்து கரெக்டா என்ன காப்பாத்திருக்காரு ஆர்ஜி ஆனந்த், கரெக்ட் டைம்ல. நான் கூட ஷாக் ஆயிட்டேன், என்ன ஜனா அப்படின்னு வந்தேன்.
6: இதுதானே கேட்டீங்க
5: இப்போ நம்ம கட் கேமரா.

0: ட்ராவலிங்ல ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சோ அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன், ஒரு நேர் வந்துட்டாரு, பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் சார், நான் வாழைப்பட்டம் கலா பேசுறேன்.
2: தெய்வமா மேடம், தெய்வமே வந்துட்டீங்களா?
3: நெஞ்சில பால் மாத்தீங்க தெய்வமே.
0: கூட்டுருங்க.
1: இன்னைக்கு
3: முடிவு பண்ற கைப்பலை அந்த கட்ட துறையான் அந்த எஃபெக்ட் எல்லாம் வரும்.
0: ஓகே, அடுத்து அடுத்து வேற டயலாக்
1: ஃபர்ஸ்ட் பேசுறது சார். ஃபர்ஸ்ட் டயலாக்.
0: ஆ ஓகே.
1: டேய் சிக்மணி, சார் சிக்மணி, யூ ரெஸ்பெக்ட் டே ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு.
3: தோர இங்கிலீஷ் எல்லாம் பேசுற வாங்க.
1: நான் இது கவரு, திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மென்ட், ஆல ராஜினாமா கடிதம். வேலை விட்டுட்டு என்னடா பண்ண போற வேலைக்கு? பொங்கலுக்கு பஞ்சு படி பயன் படி குடுத்துட்டீங்க, பொங்கலுக்கும் புளியோதரை தானே வச்சிருக்கீங்க. வேலைக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? நோக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கு, நேற்றுதான் நல்லா இருக்கு, நோக்கு இல்ல.
0: இருந்தாலும் உங்களை மாதிரி ஆட்களால தான் வந்து ரொம்ப தைரியமா அந்த கட்ஸ் எல்லாம் பிளே பண்ண.
3: மக்களை கஷ்டப்படுத்த கூடாது.
0: ஆமா
1: ஆமா,
0: இருக்கட்டும் சார். இது எங்களுக்கு ஒரு மெமரி பவர்
3: தான் சார். நாங்களும் கரெக்டா பாருங்க, மெமரி பவர் நான்
0: கிரியேட் பண்றேன்.
3: அதேதான் வேற என்ன டயலாக் இருக்கா?
1: என்ன சார் பணம் பணம் சொல்றீங்க? ஒரு நாள் அழாத பணக்காரனும் இல்ல, ஒரு நாள் சிரிக்காத ஏழையும் இல்ல.
0: இப்ப வந்து உங்க பர்ஸ்ல இருக்க எல்லா பணத்தையும் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க.
3: இங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, காத்து தான் வாங்கிட்டு இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: வேற லெவல், வேற பஹுத் அச்சா, நன்னாயிட்டு உண்டு.
0: வணக்கம் சார்.
4: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து?
3: கோபால்,
0: நீங்க எல்லாம் டயலாக் கேக்கலாமா?
3: சட்டமன்றம்
5: என்ன?

0: டயலாக் கேட்டீங்களா?
1: மேடம்
0: மேடம் டயலாக் கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு?
2: சூப்பரா இருந்துச்சு.
0: சூப்பரா இருந்துச்சா? இப்ப வடிவேல் சார் மாதிரியே நீங்க எங்க கிட்ட பேசி காமிக்க
2: என்ன
0: ஒரு டெலிவரியில பிச்சுமணி போயிட்டு இங்க கூட்டு வராங்க
1: கைப்பிள்ளை படத்துல பாஷா கிளைமேக்ஸ் போறாங்க மேடம்.
0: ஓகே நீங்க சொல்றதா டயலாக். ஓகே கண்டினியூ மேடம்.
2: யார் அடிச்சது இந்த கட்டத்துறை ஆள? அவனுக்கு கட்டம் தெரியல. இப்ப எடுக்கடா வண்டிய
0: வாங்கடா போலாம். வாங்கடா போலாம்.
1: டயலாக் ஓனர் எழுதுறீங்களா? இப்படி எல்லாம் இல்லையே.
0: இருந்தாலும் மேடம் சொல்லும் போது நல்லா தானே இருக்கு.
2: அடுத்த படத்துக்கு வச்சுக்கோங்க சார்.
0: இங்க பாருங்க அட்வான்ஸா வச்சுக்கோங்க. அடுத்த படத்துக்கு
1: ஹீரோயினும் அவங்கதான்.
2: அட வேணா வீட்டுல இருக்கிறவங்களும் அனுப்ப மாட்டாங்க.
1: சரி ஒன்ஸ் மோர் போலாம் மேடம்.
0: ஆசை.
1: சரி ஒன்ஸ் மோர் போலாம். கட் கேமரா ரோலிங்
0: ரோலிங்.
2: தலே தலே நம்ம ஆளை போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து என்னன்னு கேளுங்க.
1: அவன் வந்து என்னன்னு கேளுங்க.
2: யார அடிக்கிறது? இந்த கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை.
1: ஆமா
2: இப்ப பாரு, வாங்கடா போலாம். வடிங்க எடுங்கடா வண்டிய
0: அடிக்கடா.
1: நான் எதிர்பார்க்கலா இப்படி எல்லாம் பேசுவீங்க.
0: பயங்கரமா பின்னி பெடல் எடுத்துட்டீங்க இன்னைக்கு.
2: வடிவேல் மாதிரி வராது.
1: இல்ல வடிவேல் மாதிரி வரலாம் கூட போல. டயலாக சொன்னா போதுமே. எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு ஒரு மாதிரியா கொண்டு போயிட்டீங்களா? இல்லத்தோ
0: உங்களுக்கு
1: தெரிஞ்ச சொல்லலாம்.
2: நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, நான் பேசுனா இங்கிலீஷ் உனக்கு புரியாது.
1: தமிழ்ல
2: சொல்லு. வாட் மேட்டர்? தமிழ்ல சொல்லு.
1: சொல்றேன்
2: கண்ணம்மா. கம்முனு கடை
1: கண்ணம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. விட்டுருங்க மேடம்.
0: ஓகே சூப்பர் மேடம்.
1: சூப்பர் மேடம். அழைப்புக்கு நன்றி மேடம்.
0: நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: இது வணக்கம். வணக்கம். மாவட்டம்
1: என்ன
0: எல்லாம் பைலிங்குவல் லாங்குவேஜ்ல போயிட்டு
3: இருக்கீங்க. போன தடவையில இருந்து நம்ம ஆனந்த் சாருக்கு கொஞ்சம் ஆங்கிலத்துல அப்புறமா உருதுல
1: தெரியாம பேசுறேன். தமிழே பேசுறேன்.
3: அப்புறமா ஹிந்தியில இதெல்லாம் பேசணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் கேரளா, அதுவும் மலையாளத்துல பிச்சை உதற தெரியும்.
1: மலையாளம் அறியும்.
0: கதகளி டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு.
3: அப்படியா? கதகளி எல்லாம் ஆடுவீங்களா? என்ன
1: கதகளி ஆடுவேன். வீட்டுல தனியா ஆடுவேன்.
0: டயலாக் வாங்க சார். அப்படியே வந்து கதையை திருப்பலாம்னு பாக்குறாரு. டயலாக் எல்லாம் கேட்டீங்களா?
3: இல்ல இந்த பிச்சுமணி டைலாகு நான் பேசினா எனக்காக ஒரு வாட்டி அந்த டைலாக் போட்டுருங்க.
1: உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வேற எதனா குடுக்கட்டுங்களா?
3: ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுங்க. கரெக்ட்.
1: அந்த கைப்பிள்ளைய கொடுங்கப்பா.
0: என்ன எடுத்துக்க சொல்ற மாதிரி சொல்றீங்க? கைப்புல டயலாக் தான் வேணுமா?
3: ஆமா ஆமா கொடுங்க.
0: ஓகே இதோ உங்களுக்காக நம்ம கைப்புல டயலாக் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: தல தல தல தல சீக்கிரம் வெளியே வா தல.
5: என்னடா
4: கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க.
5: கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்புள்ளையா அந்த கட்டத்துறையான்னு. எல்லா வண்டிய அமுக்கிற ஆரணை.

0: சார் கேட்டீங்களா?
1: சீக்கிரம் வெளிவாத்தல என்னடா நம்ம பூச்சி பண்ணி போட்டு அறுத்துருக்கான்
0: அறுத்துருக்கானா? ஐயோ நம்ம டயலாக்ல இல்லையே அது.
2: ஐயா வன்முறை வேணா ஐயா.
1: கட்டதுரைக்கு கட்டம் சரியில்ல. இவன் கூட விளையாடுறதே
2: நம்ம கூட விளையாடுறது வேலை ஞாபகம் ஆயிடுச்சு.
1: இந்த கைப்புள்ளைய அந்த
2: இன்னைக்கு முடிவு பண்ணா அந்த கைப்புள்ளைய அந்த கட்டதுரைய
1: எட்ரா வண்டிய
0: அமுத்ராஹரண. சார் இப்ப நீங்க பேசிட்டீங்க, அடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய
2: இருங்க இருங்க அந்த குழந்தைய அப்புறம் கூப்பிடலாம் சார். இத வந்து இன்னும் ஃபயரா எதிர்பார்க்கறேன். சேகர் சார் வந்தாலே ஒரு ஃபயர் இருக்கும்.
1: இல்ல அந்த கடைசி வரி, கடைசி வரியை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, கட்டதுரைக்கு கட்டம் சரியில்ல, கட்டதுரைக்கு கட்டம் சரியில்ல.
2: எத்தனை கட்டம்?
1: எட்ரா வண்டிய பூற்றாஹாரன
2: பூற்றா
0: பூற்றாஹாரன
1: எங்களுக்கு
2: கட்டம்
1: அழுதுகிட்டே
0: அமுக்குடா ஹாரன.
2: அடுத்து
1: நிறைவாக கோபமாக கட்டதுரைக்கு கட்டம் தெரியல எட்ரா வண்டிய. அப்புறமா என்னது?
0: அப்புறமா என்னது? அமுக்குடா ஹாரன.
1: எத்தனை
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அடே பயங்கரமா வந்து வெறித்தனமா பண்ணி
2: 13 நம்பர் வீடு.
0: ஆமா
1: நம்பர் வீடா?
2: அந்த படத்துல ஒரு பொம்மை இப்படிதான் சிரிக்கும்.
0: நிறைய படம் எடுத்திருக்காரு அவர் தெரியுமா?
2: உசி பேத்தி உசி பேத்தி ரோட்ல உட்காந்துட்டாங்க சார். கண்டுக்காதீங்க சார், வாழ்க்கைன்னா சில அடிகள் பேத்தா செய்யும். சூப்பர் சார்.
0: சரி வேற ஏதாவது டயலாக் எங்களுக்காக ட்ரை பண்ணலாமே.
1: வேற ஏதாவது டயலாக்?
0: ஆமா
1: ஈஸியான ஒரு டயலாக். ஓகே, ஆண்டவன் சொல்றான் இந்த அருணாச்சலம் முடிக்கிறான். அடுத்து மின்சார கண்ணா, வயசானாலும் உன்னுடைய அழகும் செயலும் இன்னும் உன்னை விட்டு மறவே இல்லை.
2: கூடவே பொழுது போகுது.
1: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குதடா.
2: அது
0: வந்துகிட்டே இருக்காங்க. ஆனாலும் நமக்கு ஒரு அப்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா?
2: டெஃபினெட்லி
0: எஸ் டெஃபினெட்லி. அதெல்லாம் வந்து நம்ம பிளே பண்ணிடலாமா?
2: டெஃபினெட்லி.
0: ஓகே,
3: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
4: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அனல் செய்ய கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:36:28 ஆயிருக்கு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
3: பச்சிலும் குழந்தை ஆனந்த் சாருக்கும் ஜனாதாருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாடி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க இருவரும்?
2: சூப்பரா இருக்கும்.
4: இவமே சூப்பர் சூப்பர் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 100 வார்த்தை சொன்னீங்க
2: பாத்தீங்கன்னா. பச்சிலம் குழந்தையா,
4: யூ ஆர் செலக்டட். கலைவாணி மேடம், சொல்லுங்க கலைவாணி மேடம், செஞ்சி எப்படி இருக்கு?
3: செஞ்சி வெயிலோட இருக்கு சார், மதிய வரைக்கும். இப்ப கொஞ்சம் வெயில் இல்லாம மழை மழை வர மாதிரி இருக்கு.
4: குளுகுளுனு இருக்கு.
3: சொல்லுங்க. என்னுடைய ராஜினாமா கடிதம் இருக்கிற வேலையை விட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன்? பெரிய வேலை, அப்படியே பஞ்சு படி பயல படி குடுத்துட்டீங்க பாரு. ஒரு சுண்டலுக்கும் ஒரு பொங்கலுக்கும் தானே எனக்கு என்ன வேலை
2: வாங்கினீங்க?
3: சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவரு? திஸ் இஸ் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்.
4: இது
3: தானே நேக்கு மட்டும்தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
4: நோக்கு கிடையாதா?
2: பாத்தீங்களா, அந்த பிசுறு தட்டாவும் அப்படியே பேசிட்டாங்க டைலாக.
4: கலைவாணி மேடம் நடிகை வர வேண்டியது கேரகம்
2: கேரகம், இப்ப வந்து சிங்கவரத்துல வந்து மிஸ் ஆயிட்டாங்க
4: மேடம்.
3: சார், நீங்க போட்ட டைலாக் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க பேசி பேசி இந்த அளவுக்கு பேச கத்துக்கிட்டோம்.
4: உங்களுக்காக உங்களுக்காக இன்னொரு டைலாக் எடுத்து வச்சிருக்காரு.
2: ஆமா, அதையும் கேட்டு இப்ப வாங்க கேக்குறீங்களா? இதோ உங்களுக்கான டைலாக்.
5: மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற?
6: என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி.
5: உங்க அக்கா

0: பொக்கா எங்க அவ?
1: கலைவாணி மேடம்,
2: கலைவாணி மேடம், டைலாக் கேட்டீங்களா?
3: என்ன
1: டைலாக் தெரியுமா?
4: ஒரு
1: மனுஷன் ஒரு டைலாக் பேச விட
4: மாட்டேன்.
1: அந்த டைலாக் இதுதான் நீங்க பேசுறீங்களா கேட்டேன். கடையே இருக்காது சொல்லிட்டா மாமனுக்கு எப்ப அஞ்சாறு கஞ்சி தண்ணி ஊத்துறது? எங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க அக்கா, அவகிட்ட வாங்கி குடி. உங்க கொக்கா வேற எடுத்திருக்காளா? அதுதான் மேடம்.
2: நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே,
1: அப்ரிசியேட்
2: பண்ணிருக்கீங்க. நீங்க அத தல டயலாக்கே வாங்க.
4: இருக்காது. எங்க அக்கா எப்ப கஞ்சி ஊத்த போறீங்க?
1: காலையில மாட்டுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி கேக்குறீங்க.
4: என்னோட
1: நன்றி.
2: நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஏதோ சங்க சத்தம் கேக்குது. ஓகே, பரவாயில்ல, இதெல்லாம் அரசியல் வந்துட்டாங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? நடுவுல வரல, நீங்க கட் பண்ணிட்டு அவங்களை அணைச்சிருக்கீங்க நடுவுல.
1: வெண்ணிலா மேடம்.
4: அப்படியா?
1: வெண்ணிலா மேடம் தானே?
2: கடலூர் வெண்ணிலா மேடம் தானே?
4: நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
2: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பச்சிளம் குழந்தை எப்படி இருக்கிறாரு? சூப்பரா. அவரு கேட்ட டைலாக் எங்க எடுத்து வந்து போட்டிருக்கீங்க? அவர் கேட்ட டைலாக் அந்த இது
1: என்னடா இன்னும் அடிக்கலன்னு பார்த்து அடிச்சு
4: இப்ப போட்டீங்கல்ல, அது அவருக்கு ஃபேவரட் என்ன டைலாக்? அப்புறம் போகலையே போகவே அந்த
1: போகையிலே.
2: அதாவது எந்த அளவுக்கு கிளியரா வாட்ச் பண்றாங்க பாருங்க.
1: தெய்வத்துக்கு எல்லாமே தெரியும். தெய்வமே, நீங்க எந்த டைலாக் பேசுறீங்க?
4: தங்களுக்கு
1: தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, நீங்க எந்த டைலாக் பேசுறீங்க எங்களுக்கு ஓகே.
4: சரி, புன்னகை நாயகன் ஜனா சாருக்கும், பச்சிளம் குழந்தை சார் ஆனந்த் சாருக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
1: மறுபடியும்
2: மறுபடியும்
4: சொல்லவே இல்ல,
2: அந்த மிஸ் பண்ண மாட்டாங்க அந்த கேப்ல.
4: ஓகே சார், சரி நான் சொல்றேன். பிச்சுமணியா மிஸ்டர் பிச்சுமணி, இன்னும்
2: அதுக்கு
4: மரியாதை வரணும், மரியாதை வாங்கணும்.
2: பயணப்படிக்கும்
4: உங்களுக்குமே சரியா இருக்குது. சரி, அது என்ன கவர்ல? அது என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே? நோக்கு இல்ல, அது அண்ணா ரொம்ப அண்ணா ஓவரா பேசுறாரு சார், ரொம்ப ரொம்ப
2: ரொம்ப ரொம்ப.
1: அவ்வளவுதான்
4: ஒரு சார் அந்த டைலாக்?
1: சிவம் கடைசி ஒரு டைலாக் போட்டேன், அதை பேசுறீங்களா?

0: மாமனுக்கு
1: எப்ப அஞ்சாறு கஞ்சி
2: ஊத்துவேன் மாத்தி மாத்தி
3: போறோம்
0: கேமரா
3: ரோலிங்
0: நம்ம கடத்தூர் ஆளுங்க பூச்சி பாண்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே வேலையா இருக்கிறோம். அந்த கை கட்டத்துறையா இந்த கைப்புலையான்னு
3: பாப்போம். வண்டி ஏறுற
0: அப்புறம்
2: புரிஞ்சு
3: போச்சு. நாங்க உஷாரா இருக்கோம் ஓகேங்களா?
0: ஓகே ஓகே ஓகே.
3: அழைப்பிற்கு நன்றி மேடம்.
2: நன்றி மேம் கால் பண்ணதுக்கு.
0: நன்றி.
2: பாத்தீங்களா ஆர்ஜி ஆனந்த், நம்ம ஆளுங்க எவ்வளவு உஷாரா இருக்காங்க.
3: இருக்காங்க தான், என்ன பண்றது? அடுத்து யாரும் வரங்களா?
2: அடுத்து யாரும் இப்போதைக்கு வரல. நாம என்ன பண்ணலாம்?
3: ஒண்ணும் இல்ல, பாட்டு போட்டு தூங்க வேண்டியதான்.
2: ஒரு பாட்டு கேட்கலாமா?
3: டெஃபினெட்லி.
2: அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் கமர்ஷியல் பிரேக் இருக்கு, அதை கேட்டு வந்து நம்ம தொடர்ந்து ஒரு பாட்டு கேட்கலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 4:53, 10 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: பச்சளம் குழந்தைகளுக்கும் சற்றுமின் பிறந்த பச்சளம் குழந்தைக்கும் ஜனா சார் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது, மாலை வணக்கம் சொல்வது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா இளமாங்கலம் கிராமம் ஆர் முருகன்.
2: அப்பா ரேஷன் நம்பர் மட்டும் தான் சொல்லல,
4: ரேஷன் கார்டு கொடுத்துருங்க சார். வாங்கிக்கிறேன் சார் பொருளாம்.
3: ரேஷன் கடைக்கு போய் ஜாதகக்காரர்கிட்ட ரேஷன் கார்டை
4: கொடுத்துருவோம். அதேதான் கரெக்டா சொல்றீங்க, அதேதான் முருகன் சார்.
3: உங்க உறுப்பினர் இத்தனை பேரு உங்க கடையில இத்தனை கிலோ அரிசி அப்படின்னு
4: சொல்லுவாருங்க. ஆமா அதேதான்,
3: கரெக்டா சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு ஒரு வடிவேலு.
4: அதுதான் டே மூதேவி ரேஷன் கார்டு தூக்கினா சொல்லுவாங்க, சொல்லுவாங்க.
2: எஸ் அதேதான்.
3: ஆமாங்க சார்.
4: சரி சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? ரெண்டு பேரும்
2: சூப்பரா இருக்கும்.
4: சூப்பர். சொல்லுங்க, என்ன டைலாக் பேச போறீங்க?
3: கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம்டா.

0: தேவி ரேஷன் கார்டை தூக்கினா தான சொல்லுவாங்க, தானே
1: சொல்லுவாங்க. எஸ்
0: அதேதான். சரி சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்க? ரெண்டு பேரும்
1: சூப்பரா இருக்கும்.
0: ஒரு சூப்பர் சொல்லுங்க, என்ன டயலாக் பேச போறீங்க?
2: கபாலி
0: சார், இன்னும்
2: கொஞ்சம் முதல்ல எங்க அக்கா ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கஞ்சி ஊத்துங்க, அப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணலாம். உங்க அக்கா ஒருத்தி இருக்காளா?
0: என்ன இது சும்மா அதானா?
2: அன்பிற்கு
0: நான் அடிமை
2: சார், சொல்லுங்க சார்.
0: உங்களெல்லாம் பரவாயில்ல, எங்களதான் வீட்டுல போட்டு மிதிக்கிறாங்க. சரி விடுங்க பாத்துக்கலாம்.
1: ஓகே சார்.
2: அப்படிங்களா சார்? நான் சொல்றேன் சார், இப்போ இளமாலா முருகன் சொன்னாருன்னு சொல்லுங்க.
1: ஓகே,
0: இன்னும் ரெண்டு மிதி எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கா?
2: அன்புள்ள ரஜினிகாந்த், அன்புக்கு நான் அடிமை, சூப்பர் ஸ்டார் நான் நடிச்சது அந்த படம்.
0: அன்பு சார், சூப்பர் சார், அன்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார், கால் பண்ணதுக்கு.
2: சார் உங்கள் இருவருக்குமே நன்றி.
1: நன்றி சார். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
0: பரவாயில்ல,
1: டப்பு டப்புன்னு கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. ஷோ டைம் எண்டு வந்தாச்சு.
0: அவங்க சவுண்ட கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட்.
1: இல்ல இப்ப பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அந்த நேர் வருவாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள வந்துட்டாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
0: மறுபடியும்
1: மறுக்கா மறுக்கா என்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன ஆனந்த், இன்னைக்கு நிறைய பேர் வந்து டயலாக் எல்லாம் வந்து சும்மா தெரிக்க விட்டாங்க. நீங்க மாசா அவங்க கூட வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க,
0: தமாசு பண்றீங்க என்ன வச்சு.
1: ஆமா, நம்ம டைம் இருக்கே அப்படி இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணேன்.
0: இளைய மனசு எனக்கு புரியுது, பட் டைம் இல்ல,
1: டைம் இல்ல. சரி ஓகே,
0: கடைய பூட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு, கடைய பூட்டுங்க.
1: எஸ் கட் கேமரா ரோலிங்ல இன்னைக்கு நிறைய நேர்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கும். உங்க
0: சந்தோஷம்
1: 1 hour போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராகவே போச்சு. சரி, உங்களுக்காக ஃபைனலா ஒரு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. This is signing out, RJ Jana.
0: நான் தான் பச்சிலம் குழந்தை ஆச்சியான.

0: வணக்கம் மக்களே, நேரம் 5:01 FM ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நான் உலாஜ் ஆனந்த். மக்களே, அலையோடு விளையாடு நினைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜிஎஸ் புதுவில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கு, அதாவது பீச்சுக்கு போயிட்டு ஃபன் பண்ணுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே போயிருக்காங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாரதி போயிருக்காங்க. அவங்க எங்க போயிருக்காங்க அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இப்ப ரெயின்போ புதுவை நோக்க 2.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான மாலை வணக்கம் கூறுவது யாரு அப்படின்றது வந்து நம்ம ஆனந்த் வந்து சொல்லிட்டாரு. ஆனா வந்து சொன்னா யாருன்னு வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டானா அவர் வந்து இது கேட்கவே தான் இருந்தாலும் பரவாயில்ல, அவரே சொல்லிட்டாரு. சரி, வந்துட்டு விட்டுலாம். இன்னைக்கு நம்மளுடைய அலையோடு விளையாடு ஷோ எங்க இருந்து போக போகுது அப்படின்னாக்கா, நம்ம கடலூர்ல இருக்கக்கூடிய சில்வர் பீச்ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளுடைய அலையோடு விளையாடு ஷோ போக போகுது. ஸோ இங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்காக.
0: அலையோடு விளையாடு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:06 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே பாரதி சில்வே பீச் போயிருக்காங்களாம். அங்க சிரிச்சுட்டே ப்ரோக்ராம் பண்ண போறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இல்ல மேடம், சின்ன வயசுல தண்ணில இறங்கி விளையாடுவோம். இப்ப விளையாடுறது கொஞ்சம் இதா இருக்கு. கொஞ்சம் எல்லாருக்கும் பசங்களோட வரும்போது மட்டும் தண்ணில இறங்கி விளையாடுவோம். மத்தபடி வந்து நின்றுட்டு வாக்கிங் மட்டும் போயிட்டே போறோம். அப்படியே நாங்க
2: சார், இப்ப வந்து என்ன ஒரு கேம்ஸ் அப்படின்னாக்கா, நான் வந்து இப்ப யூடிசிடி தெரியும் இல்லையா, நான் ஒரு லெட்டர் சொல்றேன், அது வந்து ஒரு 5 நம்பர் நீங்க வந்து எம்பஸ்ல வந்து
1: சொல்லுங்க.
2: இப்ப நான் வந்து கே சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு 5 லெட்டர்
1: நீங்க.
2: ஓகேவா, ரெடியா சார்?
1: நீங்க
2: ரெடியா?
1: வளர்ந்துட்டாரு.

0: சார், நானே வந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எம்
1: எம்மா எல் ஏ ஏ ஐ அச்சா கரெக்ட்டா?
0: கரெக்ட்டா சார். எப்படி சார் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் எப்படி தான் பயங்கரமா படிப்பீங்களோ?
1: நான் பேசிட்டு இருந்தேன்
0: உங்க மொபைல் வந்து உங்ககிட்ட பேசுச்சுன்னா பத்தி என்ன பேசணும் உங்ககிட்ட? அவ்வளவு கால் பண்ணி காப்பிட்டு நாம வேலை ஆன மாதிரியோ
2: பேசலாம்.
0: ரெயின்போ புதுவை 102.2 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:16:35 ஆயிடுச்சு. மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே பாரதி சில்வர் பீச்ல இருந்து சிறப்பாக பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க சார். அப்பா பேரு வித்தியாசமா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. அதை விட பயங்கரமா ஒரு ஸ்மைலிங், அவ்வளவு ஒரு சந்தோஷம் பேசுறது பிடிக்கும். கேட்பீங்களா? கேட்கலாம். ஓகே சூப்பர். சரி, இப்ப நாங்க வந்து இப்ப ரெயின்போல இருந்து வரோம். இப்ப ஒரு கேம் ஷோ என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு கேம் ஷோ, அதாவது கஷ்டமா இல்ல ஈஸியா எனக்கு தெரியல, அது நீங்க சொல்ற பதில வச்சுதான் இருக்கு. சரியா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஆனா உனக்கு தெரியும்
4: தலைக்கே
3: சொல்லுவீங்களா? ரிவர்ஸ்ல சொல்லுங்க பாப்போம்.
4: ஹவ் ஓ ஓ ஐ ஏ ஏ ஓ ஓ இ இ ஆ ஆ.
5: அதே மாதிரி என் ஸ்கின் சாஃப்டா இருக்கும்.

நேர்கள் சேர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஏக நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:39 முறையாற்றிருக்கு. மக்களை இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே பாரதி சில்வை பேசிட்டு இருக்காங்க. பேசலாம்.
1: Yes, welcome back to the show. இன்னைக்கு அலையோடு விளையாட நிகழ்ச்சி நம்ம கடலூர்ல இருக்கக்கூடிய சில்வர் பீச்ல இருந்தா போயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடியவங்களா வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்துதான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: என்னுடைய
2: பேர் தமிழ்மணி.
1: என்னோட
2: பேர் முகிலன்.
1: நீங்க அப்ப பயங்கர என்ஜாய் வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஒரு 5 மினிட்ஸ்ல வர அப்படின்னு சொல்லிக்கிட்டுதான் இருக்கிறீங்க தவிர வரல. என்ன
2: முடிஞ்சாங்க.
3: அதே கஷ்டத்துலதான் உட்காந்துருக்கும் போது நம்ம சிங்கர் கரெக்டா தான் போதும். எங்கேயோ அடிக்கிறோமோ.

தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை நோட் இருந்து நேரடி அரசு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: இதயதின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நேரம் 5:49 ஆயிட்டிருக்கு. மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காங்க நம்ம ஆர்ஜே பாரதி கடலூர் சில்வர் பீச் பேசிட்டு இருக்காங்க. பேசலாம்.
4: ஓகே, வெல்கம் பேக் டு தி. இப்ப நம்ம கூட பேசிறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: தேவா.
4: தேவா, சரி ஓகே. ரொம்ப திக்கா இருக்கீங்களோ, ரொம்ப மீடியமா பேசுறீங்களா? நான் கேக்குறேன், ஒன் வேர்ட் ஆன்சர். இந்த கேள்விக்கு இந்த பதில் தானா?
5: டிராவல் பண்ணும்போது
4: கேட்டேன். கேட்டு கவலையா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்களும் எப்படி வரவே
5: வராதுன்னு
4: போயிடுச்சோ. சரி, நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன், அது வந்து நீங்க வந்து ரிவர்ஸ்ல சொல்லுங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா
5: 15, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
4: நான் எக்ஸாம்பிள் சொல்ல வந்தது, ஆனா நான் 15 சொன்னது 1 வரைக்கும் போய் முடிச்சீங்க, 0 மட்டும் விட்டீங்க, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். எப்படி ரொம்ப அட்வான்ஸ் எல்லாத்தையும்.
5: பக்கத்தை புரட்டி பாக்குறதுக்கே
4: பல நாள் ஆகும். எந்த டைம்ல நீங்க அதிகமா மாட்டிருக்கீங்க?
5: போய் சொல்லிட்டு
4: மாட்டீங்க,
5: சாட்டது போடும்போது மாட்டுவோம்.
4: நானே மறந்துட்டேன். கண்ணாடி பார்க்கும்பொழுது உங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? அப்படியே போய் வீட்டுல கதவை திறந்தா அப்படியே பிரியாணி, நண்டு, இறா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. டயட்ட ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க?
5: நன்றி.
4: தொடர்ந்து 102.8 நேயர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நேரம் 6:52 ஆயிட்டு இருக்கு. மக்களே, இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சியுடைய நேரத்திற்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவா ஆர்ஜே பாரதி என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு ஷோ நம்ம கடலூர்ல இருக்கக்கூடிய சில்வர் பீச்ல இருந்துதான் போச்சு. நான் இங்க நிறைய பேர் வந்து பேசினாங்க, ஜாலியா வந்து என்ஜாய் பண்ண, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

0: நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.

0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பிட்ட யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதுகுறித்து தாம் வெளியிட்ட வேண்டுகோளை இன்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் நினைவு கூர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது நாட்டு மக்களின் தேசிய கடமை என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொருவரும் பங்கேற்று தேவையான விவரங்களை வழங்குவதால் நாட்டின் எதிர்காலம் குறித்து தெளிவான சித்திரம் ஒன்றை உருவாக்க ஏதுவாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
5: இந்தியாவின் பள்ளி கல்வித்துறையில் 1968 ஆண்டு முதல் நிலவிய 10+2 கட்டமைப்பு 2020 ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் 10+3+3+4 என்பதாக மாற்றப்பட்டது. 3 வயதிலிருந்தே தொடங்கி 18 வயது வரை பள்ளி கல்வியை தொடரும் வகையிலான இந்த ஏற்பாட்டினால் கல்விக்கு மிக முக்கியமான குழந்தைகளின் அடிப்படை வயதுகளும் முதல் முறையாக கல்வி கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. 5 வயது வரை குழந்தைகளின் தாய்மொழியே பயிற்று மொழியாக மாற்றப்பட்டுள்ளது. கலை, அறிவியல், வணிகவியல், தொழிற்கல்வி என பல பிரிவுகளாக கல்வி கட்டமைப்பில் நிலவிய தடுப்பு சுவர்கள் 2020 ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையினால் முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளன. இதனால் வாழ்க்கை முழுவதற்குமான கல்வி பிரிவை 15 வயதிலேயே தேர்ந்தெடுக்கும் கட்டாயத்திலிருந்து குழந்தைகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். புதிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து 2021 ஆண்டில் கொண்டுவரப்பட்ட நிபுன் பாரத் திட்டத்தின் கீழ் 3ஆம் வகுப்பிற்குள்ளாகவே குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கிடைப்பதை உறுதிப்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இத்திட்டமும் 1ஆம் வகுப்பை எட்டுவதற்குள் அதற்கான தயார் நிலைக்கு குழந்தைகள் மேம்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கிலான வித்யா பிரவேஷ் திட்டமும் இணைந்து இதுவரை நாடு முழுவதும் 8.9 லட்சம் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 4.2 கோடி குழந்தைகளை எட்டியுள்ளன. 1968 ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் பள்ளி கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
4: யுபிஐ மூலம் தனிநபர்கள் 2000 ரூபாய்க்கு மேல் வணிகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதை சட்ட பிரச்சினை என்பதை விட தொழில்நுட்ப பிரச்சினையாகவே கருத வேண்டியிருப்பதாக தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜோய் மால்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தமது உத்தரவில் கூறியது. பிரச்சினை குறித்த மனு மீது மத்திய அரசும் இதர பிரதிவாதிகளும் 4 மாதங்களுக்குள் தங்களின் பிரதான பத்திரங்களை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அரசின் முடிவு

0: பதிவினால் 96% யுபிஐ பயனாளிகளுக்கு எந்த பாதிப்பும் இராது என்று கூடுதல் தலைமை அரசு வழக்கறிஞர் திரு என் வெங்கட்ராமன் முன்னதாக நீதிமன்றத்தில் கூறினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 25 மீட்டர் தனிநபர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஈசா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 400 மீட்டர் மகளிர் தடையோட்ட பிரிவில் வித்யா ராம்ராஜ் 78 கிலோவிற்கு உட்பட்டவர்களுக்கான குராஷ் மல்யுத்த பிரிவில் பிங்கி பல்ஹரா ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் பிரிவில் இன்று இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான காலிறுதிப் போட்டி சாதகமற்ற வானிலை காரணமாக கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து ICC தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பதன் அடிப்படையில் இந்தியா அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் மல்யுத்த பிரிவுகளிலும் இந்தியாவின் லவ்லினா போர்கோஹைன், பிரியா கங்காஸ் ஆகியோர் அரையிறுதி நிலைக்கு முன்னேறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் உறவுகள் மற்றும் தொழிலாளர் விருதுகள் குறித்து புதுடில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: நாட்டில் 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்களும், 60 கோடி பேருக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீட்டு வசதிகளும், 25 கோடி பேருக்கு ESI சுகாதார வசதிகளும் வழங்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதேவேளை தொழிலாளர் நலன்களையும் பாதுகாப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சியை நீடித்த வளர்ச்சியாக மேம்படுத்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக் கொண்டார்.
0: புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் மற்றும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பினரின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டின் கீழ் பாகூர் அன்னுசாமி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20 பேர் முதன்முறையாக கொல்கத்தாவிற்கு ஒரு நாள் விமான பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ளனர். கல்வி மற்றும் விளையாட்டில் சிறந்த இம்மாணவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினரும் கொல்கத்தாவிற்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களை சுட்டிக்காட்டினார். பயணத்தின் சிறப்பு அம்சமாக கிரிக்கெட் வீரர் கங்குலியை சந்தித்து பேசும் வாய்ப்பை மாணவர்கள் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏனாமில் காவல், சுகாதாரம், சமூக நலம், வேளாண்மை, மீன்வளம், குடிமைப்பொருள் வழங்கல் உட்பட பல்வேறு அரசு துறைகள் இணைந்து டாக்டர் KRN அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடத்திய சேவா சங்கல்ப் முகாமில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்த தகவல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. அரசு திட்டங்களில் மக்கள் சேர்ந்து கொள்வதற்கான வசதிகளும் முகாமில் இடம்பெற்றன. மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா மேற்பார்வையின் கீழ் இம்முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். ஒடிசாவில் கோதாவரி ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கோதாவரியின் கிளை நதியான கௌதமி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஏனாம் பகுதியிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனாமில் பிரான்ஸ் திப்பா, குரசம்பேட், குருகிருஷ்ணாபுரம், ஐயன்ன நகர் உள்ளிட்ட இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஃபெர்ரி சாலையிலும் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்திருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். கோதாவரியில் வினாடிக்கு 9.7 லட்சம் கன அடி நீர் பாய்வதால் செவ்வாய்க்கிழமை வரை தாழ்வான பகுதிகளில் வெள்ளத்தின் தாக்கம் இருக்கலாம் என ஆந்திர நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலவரங்களை சமாளிக்க ஏனாம் நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது. உலக ரேபிஸ் தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஹரிதாஸ் தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் டாக்டர் மோகன், மாவட்ட விலங்குகள் நல அலுவலர் டாக்டர் செல்லமுத்து உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த

இப்பேரணியில் கால்நடை மருத்துவர்கள், மாணவர்கள் உட்பட சுமார் 150 பேர் கலந்து கொண்டு ரேபிஸ் நோயின் அபாயங்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு பிரசுரங்களை விநியோகித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பிட்ட யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:20:54. ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் வருவதே. எஸ் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் ஒரு 2271770. நிகழ்ச்சியில வந்திருக்கிற முதல் நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: கண்ணன் சார் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கள் கூலிங்கா இருக்கிறோம்.
1: ஓகே,
2: படம் வந்து கிழக்கு கரை.
1: ஓகே சார்,
2: பாடல் வந்து எனக்கு என்ன பிறந்தவோ ரக்க கட்டி பிறந்ததோ அவ்வளோ. இது வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்துருங்க.
1: ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி சார், நன்றி.
3: I love.

0: அழுக்கில குழுக்கில இவளுக்கு இன சொல்ல எவதான்.
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 6:26, 19 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், கிராமல இருந்து ஆர்துரை.
1: துரை சார், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு. என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
2: எனக்கு பழைய படம் தான் சார், ஆனா முகூர்த்த நாள்னு ஒரு படம்.
1: ஓகே,
2: அது மாணிக்க முக்கித்து மதுரை இளைய மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கேளுங்க சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி சார், நன்றி.

0: न्यूज़।
1: बिल्कुल, उम्मीद करेंगे यहां भी भारत को पदक मिले। कुछ लम्हों बाद डिसाइड हो जाएगा, फैसला हो जाएगा यहां पर किसके खाते में पदक जाता है। फिलहाल हमारा समय समाप्त हो रहा है इस घंटे की अपडेट के लिए। अब मिलेंगे आपसे ठीक 7:30 पर। तब तक के लिए मुझे मोहम्मद शाहिद आजमी और विदुषी वत्स को इजाजत दीजिए। धन्यवाद।
2: एशियन गेम्स 2026 आईजी नगोया।
3: तो अभी आप सुन रहे थे एशियन गेम्स 2026 की अपडेट। और फिर एक बार प्रोग्राम MMM यानी मैसेज मसाला मिक्स।
4: நேஹ்லே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
5: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
6: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
7: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
6: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரம் 6:36, 23 ஆயிட்டு இருக்கு. FM Rainbow 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்க இருந்து?
8: எங்கள் பாசமும் பேசமும் நிக்க தோழருக்கு முன்னிரவு வணக்கம்.
4: முன்னிரவு வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
8: நல்லாப்பாளையம்.
4: ஓகே, என்ன பாடல் வேணும் சார் இன்னைக்கு?
8: பொட்டு வைத்த நிலவொன்று ஒரு இனிய உதயமாய் கீழ்வாளில் பானவீதியில் பழம் வரும் இன்றம் பாடல் வழியே வருவது சானகி
4: ராம்கிருஷ்ணர்.
8: தங்களுக்கு நன்றி.
4: நன்றி சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
8: நன்றி.

0: நேரம் 6:41 நாற்பது நொடிகளாயிட்டு இருக்கேன். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: ஓகே,
1: நான் செந்தேர் கணேஷ் ராஜா பேசுறது.
0: ஓகே சொல்லுங்க சார்.
1: நான் கேக்குற படம் வந்து பூவா தலையா.
0: ஓகே,
1: பாடல் வந்து மதுரையில் பறந்த மீன்கொடியை உன் கண்களில் கண்டேனே, இந்த பாடலில் போடவும்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் எஃப்எம் ரெயின்போல. நன்றி சார், கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார். ஓகே.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழை நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 6:46 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
2: கங்காதரன் சார், நலமா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் சார்?
3: எனக்கு வீரம் விளைஞ்ச மண்ணுன்ற
2: தலைப்பாட்டுல
3: இருந்து.
2: ஓகே, அந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி சார் உங்களுக்கு.
2: ஓகே சார்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது புஜம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:30 கேட்கலாம்.

0: நேரம் 6:33 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
1: அன்பு அன்பு அறிவிப்பாளருக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்கர்ஸ் கொளஞ்சிநாதன்.
0: கொளஞ்சிநாதன் சார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: அம்மன் கோயில் கிழக்கால இருந்து.
0: ஏன் ஏன் ஏன் இவ்வளோ சோகமா சொல்றீங்க? அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்துல இருந்து.
1: அம்மன் கோயில் கோயில் நின்னுதான் பேசுறேன்
0: அதனாலயா? சரி, ஓகே ஓகே. உங்களுக்கான பாடல் இப்ப எஃப்எம் ரெயின்போல கேளுங்க.
1: வாய்ப்பு கொடுத்து நன்றிங்க. நன்றி
0: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: ரொம்ப
0: ஓகே சார். ஓகே சார்.
1: ஓகே ஓகே.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: எனக்கு பிடித்த பாடம் அது உனக்கு பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
0: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: நம்ம புதுவையில இருக்க அரிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
1: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: இனி தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று உரிய தகவல்களை வழங்க ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதுகுறித்து தாம் வெளியிட்ட வேண்டுகோளை இன்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் நினைவு கூர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது நாட்டு மக்களின் தேசிய கடமை என்று கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள ஈஷா சிங், 78 கிலோவிற்கு உட்பட்டவர்களுக்கான குராஷ் மல்யுத்த பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள பிங்கி பல்காரா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் உறவுகள் மற்றும் தொழிலாளர் விருதுகள் குறித்து புதுடில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். யுபிஐ மூலம் தனிநபர்கள் 2000 ரூபாய்க்கு மேல் வணிகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிப்பதான மத்திய அரசின் முடிவை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் மற்றும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பினரின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டின் கீழ் பாகூர் அன்னுசாமி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20 பேர் முதன்முறையாக கொல்கத்தாவிற்கு ஒருநாள் விமான பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ளனர். கொல்கத்தாவில் கிரிக்கெட் வீரர் கங்குலியை சந்திக்கும் வாய்ப்பும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஏனாமில் பல்வேறு அரசு துறைகள் இணைந்து டாக்டர் KRN அரசு மேல்நிலைப்பள்ளியில் இன்று நடத்திய சேவா சங்கல்ப் முகாமில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்த தகவல்கள் மற்றும் சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் பிரான்ஸ் திப்பா, குரசம்பேட் உள்ளிட்ட இடங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. நிலவரங்களை சமாளிக்க ஏனாம் நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2271770. இப்போ நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். 96 திரைப்படத்திலிருந்து

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் மருமதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம், நான் சேதராபட்ல இருந்து தமிழ் சொல்லி பேசுறேன்.
2: தமிழ் சொல்லி மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். சிகப்பு ரோஜாக்கள் பழத்துல இருந்து நினைவோ ஒரு பறவை, அந்த பாட்டு.
2: சரி, ஏன் இப்ப இந்த பாட்டு கேக்குறீங்க?
3: இந்த ரேடியோல மியூசிக் பண்றதுல அந்த நினைவேலைகள் அந்த வந்ததான் அந்த பாட்டு கேட்கணும்.
2: ஓகே, நினைவேலைகள் கேட்ட உடனே உங்களுக்கு இந்த பாட்டு வந்து ஞாபகம் வந்துருச்சா?
3: நினைவு வந்துருச்சு.
2: சரி, ஓகே, உங்களுக்கான பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டுத் திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்கான காப்பீட்டுத் திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டுத் திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம்.

0: மாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.
1: கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 850,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021 கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024 நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார் இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்தனர். 9 உள்பட 28 மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதலினிங்ஸில் 8 இழப்பிற்கு 430 எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதலினிங்ஸில் 217 ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 தடை ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலை

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:25:30. நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: It's time for the Asian Games 2026 update.

0: 68 सिल्वर, 63 इसके अलावा ब्रॉन्ज मेडल, 172 पदक हैं। दूसरे पायदान पर वही कोरिया की बात करें, 21 गोल्ड मेडल हैं, 26 सिल्वर, 43 ब्रॉन्ज समेत 90 पदक हैं। भारत की बात कर लेते, 4 गोल्ड, 20 सिल्वर, 21 कांस्य समेत कुल 45 पदक जीते। इन 45 पदकों में 19 पदक केवल एथलेटिक्स से आए, जबकि 12 पदक शूटिंग से आए हैं। अब कल का दिन जब नया शुरू होगा, वहां देखना होगा भारत किस तरह का प्रदर्शन करता है। लेकिन आज की अंतिम अपडेट में यह बताते हुए, आज रात 10 बजे विशेष हमारी रिपोर्ट जरूर सुनिएगा, जो एशियन गेम्स पर आधारित है। फिलहाल मुझे मोहम्मद शाहिद आजमी और विदुषी वत्स को कहते हुए अनुमति दीजिए, कल सुबह ठीक 9:30 पर आपसे मुलाकात होगी। धन्यवाद।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேற்று ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 7:36:23 மனம் விரும்புது நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து?
3: முன்னிரவு வணக்கம்.
2: முன்னிரவு வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
3: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
2: ஓகே, நலமா இருக்கீங்களா சார்?
3: நலமா இருக்கு சார், தாங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
2: எல்லாரும் சூப்பரா இருக்கும். என்ன படத்துல பாடல் வேணும் சார்?
3: படம் புது புது அர்த்தங்கள்.
2: ஓகே,
3: பாடல் கேளடி கண்மணி.
2: ஓகே, இப்ப நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இந்த பாட்டு
3: நன்றிங்க சார்.
2: நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: நேரம் 7:42 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புற நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து? நலமா இருக்கீங்களா சார்?
1: உங்களை போலவே நலமா இருக்கேன் சார்.
0: ஓ, என்ன போலவே நலமா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன படத்துல பாடல் வேணும் சார்?
1: தங்கரங்கன் படத்துல இருந்து உதடுகளில் உனக்கு பேன்ற ஒரு பாட்டு சார்.
0: ஓகே, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மனம் விரும்பதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், நலமா இருக்கீங்களா? என்ன படத்துல பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து குரு, இது திரைப்படத்தின் பெயர் சார். சின்மயி மேமுடைய சூப்பரான வாய்ஸ்ல, ஏ ரகுமான் சாருடைய இசையில மையா மையா, இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு சாங் சார், ஒளிபரப்புறீங்களா?
0: ஓகே, நன்றி சார். உங்களுக்கான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: கண்டிப்பா, பாய் சார், பாய்.
0: தேங்க்யூ சார்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:30 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கம் வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
3: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: நேரம் 7:54 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம். யார் எங்கிருந்து?
4: வணக்கம் சார், பாண்டியன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கேன். என்ன படத்துல

0: பாடல் வேணும் மேம்? ஓகே, ஆடலுடன் பாடலையும் கேட்கலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி மேம் கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ சார்.

0: மீட்டர் ஸ்டீஃபில் சேஸ் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளும் உள்நாட்டு நாணயம் மூலமான பரஸ்பர வர்த்தகம் மற்றும் CBDC என்னும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் தொடர்பான முன்முயற்சிகளை உரிய காலத்தில் அமலுக்கு கொண்டுவர ஒப்புக்கொண்டுள்ளன. இன்று மும்பையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உயர்நிலை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. மேற்காசிய நெருக்கடிகளுக்கு இடையிலும் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறித்த பிரச்சினைகளை இந்தியா வெற்றிகரமாக சமாளித்திருப்பதாகவும் உலக எரிசக்தி சந்தையில் ஏற்பட்ட கொந்தளிப்பால் இந்தியா பாதிக்கப்படவில்லை என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி இன்று கொல்கத்தாவில் தொழில் வணிகப் பேரவையின் கூட்டத்தில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். தரமான சாலை கட்டமைப்பு காரணமாக நாட்டில் சரக்கு போக்குவரத்து செலவு 16% என்ற நிலையிலிருந்து 6% குறைந்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். IIT ஆய்வுகள் மூலம் இவ்வாறு தெரியவந்துள்ளதாக அவர் இன்று புதுடில்லியில் தனியார் ஊடக மாநாடு ஒன்றில் பேசுகையில் கூறினார். புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் மற்றும் ரிவாஜ் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பினரின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டின் கீழ் பாகூர் அண்ணுசாமி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 20 முதன்முறையாக கொல்கத்தாவிற்கு ஒருநாள் விமானப் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ளனர். கொல்கத்தாவில் கிரிக்கெட் வீரர் கங்குலியை சந்திக்கும் வாய்ப்பும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் FM Rainbow கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 வரை நமது FM Rainbow புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று மேலும் 8 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கமும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் நீளம் தாண்டும் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீசங்கர் முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அவர் ஏற்கனவே 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிர் 5,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் ஃபாருல் சௌத்ரி வெண்கலப்பதக்கம் வென்றார். அவரும் ஏற்கனவே 3,000 மீட்டர்

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூரு, அரியூரு, பங்கூரு
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம்.
6: பாடசொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
9: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
9: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
10: இன்னும் சில நொழில் தொடர்வது மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: to eight more medals to its tally, while the men's cricket team advanced to the semi-finals. In athletics, India secured a double podium finish in the men's javelin throw, with Yashvir Singh clinching silver and Rohit Yadav bagging the bronze. Commonwealth Games bronze medalist Yashvir Singh delivered a personal best of 85.72 meters to secure the silver. India's Rohit Yadav completed the podium with an effort of 84.35 meters. Sri Shankar Murali clinched the silver in the men's long jump, recording a best effort of 8.07 meters, defending his silver at the previous games. However, Sri Shankar's competition ended prematurely after he suffered an injury during his fourth attempt. Athlete Gulveer Singh won his second silver at the ongoing games, finishing runner-up in the men's 1500-meter event. In shooting, Isha Singh won the silver in the women's 25-meter pistol individual event. Parul Chaudhary won her second bronze at the games, clocking 15 minutes 14.61 seconds in the women's 5000-meter event. Athlete Vidya Ramraj bagged bronze in the women's 400-meter hurdles, setting a new national record in the process. Ramraj clocked a personal best of 54.75 seconds to finish third and broke more than four-decade-old national record created by legendary P.T. Usha. India also secured a bronze in Kurash, with Pinky Balhara finishing third in the women's under 78-kilogram category. In women's boxing, Olympic medalist Lavlina Borgohain and Priya Ghangas have assured India of two more medals. India currently 12th in the Asian Games medal standings with a total of 45 medals, comprising 4 gold, 20 silver and 21 bronze. Benchmark domestic equity indices declined sharply by over 1.5% today. The benchmark Sensex plunged 1,124 points to a 6-month low. Nifty also plunged to close below 22,800. A report.
1: The Sensex plunged 1,124 points to close at 72,772. The Nifty shed 360 points to settle at 22,780. In the broader market at the National Stock Exchange, the Mid-Cap 100 index tumbled 1.6%, while the Small-Cap 100 index tanked 1.8%. Markets opened with gap down this morning and continued their downward trajectory throughout the session, as rising crude oil prices, escalating tensions in West Asia, surging global bond yields and persistent foreign fund outflows weighed heavily on investor sentiment. Meanwhile, in the forex market, the rupee depreciated by 17 paisa to close at 95 rupees and 99 paisa against the US dollar. With Intakhab's report, Anubha Rohatgi, Akashwani News.
0: And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for a stronger mechanism to combat terrorism, launches new extradition portal. India and UAE agree to implement initiatives for trade in local currency, aim to boost bilateral trade to $200 billion by 2032. Central teams to visit Karnataka and Maharashtra to assess drought situation. Government launches Pashudhan Bima portal to streamline livestock insurance, claims and monitoring. Non-stop flight between India and Mongolia takes off. Sensex hits a 6-month low to close at 72,772. And at Asian Games 2026, India add 8 more medals in men's javelin throw. Yashvir Singh takes silver. Sri Shankar Murali in long jump, Gulveer Singh in 1500-meter race and Isha Singh in shooting also strike silver. That's all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டு கால சேவைகள் குறித்தும், தொடர்ந்து 3 முறை நாட்டு மக்களால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள், பல்வேறு துறைகளில் நாடு அடைந்து வரும் வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்விற்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன சார். பிரதமர் ஆட்சி வரக்கூடிய இந்த மக்கள் பணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
5: முதன் முதலாக அரசியல் கட்சியிலிருந்து அவர் வந்து ஒரு பொது பொறுப்புக்கு வருகிறார். அது முதல்வர் பதவி. அவர் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவர் வந்து எம்எல்ஏ இல்லை. அதாவது சில பேருடைய சாதனைகள் முறியடிக்கப்படாத சாதனைகளாகவே போயிடும். அதுல ஒரு முக்கியமான ஒரு நபராக, முக்கியமான ஒரு தலைவராக நான் பாரத பிரதமரை பார்க்கிறேன். அவர் குஜராத்துடைய சட்டசபையில் கால் எடுத்து வைக்கும் போது அவர் முதல்

0: முதல்வராக கால்நடை எடுத்து வைத்தார். அவர் அப்போது எம்எல்ஏ கிடையாது, அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்சார். அதே மாதிரி பாரதத்தின் பிரதமராக 2014 அதாவது கால் எடுத்து வைக்கும் போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் எலக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேல வேற யாரும் நடப்பதற்கான சாத்திய கூறே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம 25 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள்ல ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம அவர் அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொதுமக்களிடம் டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, இன்டர்மீடியேட்டே தேவையில்லை, டைரக்டா நீங்க எழுதலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. நாம ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா அதுக்கான என்ன நிகழ்வுன்றது தெரியும், எந்த ஏரியால எந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி டைரக்டா உங்களால ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து ஆராய்ச்சி மணி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து இன்னைக்கு நம்ம கணினி மயமாக்கப்பட்டு அது கைபேசியின் வாயிலாக வந்த பிறகு அது பிரதமர் அலுவலகத்தையே உங்களால் தொடர்பு கொள்ள அளவுக்கு மாற்றி அமைத்தவர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுடைய சிற்பி அப்படின்னு இருக்கும். இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்கள்ல லீ குவான் யூ அவர்களும் ஒருவர். ஸோ அவர் வந்து நவீன சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நவீன சிங்கப்பூரின் சிற்பி அப்படின்னு. அதே மாதிரி துருக்கி நாட்டில் முஸ்தபா கேமல் அப்படின்ற ஒரு தலைவர், பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் அந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவர் வருவார். அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்ற வந்த ஒரு சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். 2026 இருக்கிறோம், 2021 நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். இவர் கடந்து வந்த பாதை எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைகள் தான். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட லீவையோ வேற யார் மேலயும் ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனமும், சொந்த கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக இவர் இருப்பது உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருப்பதுதான் நம்ம பார்க்க முடியும்.
1: இப்ப வந்து பிரதமர் வந்து நீங்க உங்களுடைய பேச்சினுடைய வந்து ஒரு குறிப்பிட்டீங்க, மக்கள் கிட்ட வந்து நேரடியா வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா தோன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம ஆகாஷவாணியில வந்து பாத்தீங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சி அதற்கான கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட இருந்து கேட்பாரு. அப்போ மக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதே மாதிரி சிறந்த ஆளுமைகளை வந்து அந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவார். அதே மாதிரி உலகில எந்த மூலையில என்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தா அதையும் கூட அந்த உரையின் வாயிலா வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா வானொலி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து கைபேசியிலயும் நம்ம வந்து வானொலி கேக்குறோம், கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வயல்காட்டுல கூட வந்து வானொலி கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வானொலி வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வானொலியில வந்து பிரதமர் உரையாற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க?
0: இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட விஷயத்துல இதை எத்தனை பேர் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சி. இது எல்லா மாசமும் எல்லாருமே வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும்
1: ஆர்வமும் கூட மக்கள் கிட்ட வருது. இந்த முறை பிரதமர் என்ன பேச போறாரு, எதை பற்றி எல்லாம் நமக்கு சொல்ல,
0: நம்மளும் சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஆளுமைகள் இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம், நம்மளுடைய நாட்டுல இருக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வெற்றிகளா இருக்கலாம், இல்ல எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிருக்கோன்ற விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல செவி கொடுக்கிறார், அதுவே பெரிய விஷயம். ஒரு நாட்டுடைய தலைவருக்கு முக்கியமான ஒரு எது இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுடைய குடிமகன்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும்னு.
1: அதாவது நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு இல்ல, நீங்க சொல்றதை வைத்து
0: நான் எதிரொலியாக நான் வந்து உங்களுடைய குரலாக, அது மனதின் குரல் அப்படிங்கறது இந்தியாவின் குரல், இந்தியாவின் குரலாக அவர் மனதின் குரல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்றாரு. அதோடைய அது வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இந்த மாசமும் அடுத்த மாசம் எல்லாமே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சோ இதுல நம்மளும் சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் அது வந்து பெரிய சக்சஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் உள்ளடக்கியது, கார் ஓட்டுறாங்க இல்ல பைக் ஓட்டுறாங்க இல்ல எல்லாருமே ஓட்டும் போது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அதுல வந்து இடம்பெறுது. முக்கியமா இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் அப்புறமா விவசாயிகள், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இது பெரிய சக்சஸா இருக்கு, இது ரெண்டுமே இதுக்கு சக்சஸா இருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படும் பொருளாகவும் இருக்கு. இது வந்து இந்த காலத்துல அதாவது இந்த நவீன உலகத்துல இது சாத்தியமா அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க. சோ இது போய் யாரும் ரேடியோ கேட்பாங்களாப்பா, அதுலயும் முக்கியமா ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கு. இருக்கிறது. அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இது

0: வந்து எதிர்பார்க்காத ஒரு பொருள். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க, இதுல சோசியல் மீடியால கூட இந்த மனதின் குரல் வருது. சோ அதுலயுமே உட்கார்ந்து அது உட்கார்ந்து கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னா அது அவருடைய வெற்றி அப்படின்றத விட அவர் இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இந்திய மக்களின் எண்ணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதை கொண்டு சேர்க்கின்ற விதம், அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி, அதோடைய என்ன சொல்றது அந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அது அவருக்கு பின்னாடி. இதுல முக்கியமா சொல்லணும்னா அவர் வந்து எது வேணும்ன்றது செலக்ட் பண்ற, சும்மா எழுதி கொடுத்தாலும் படிக்க முடியாது, அதுல வந்து அவர் எடுத்துக்கொள்ள, ஏன்னா அதுல வந்து அது உண்மையிலே மனதிலிருந்து வருகிறது, மனதில் ஆழத்திலிருந்து வருகிறதுனால தான் அது அவ்வளவு பெரிய வெற்றியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறான்.
1: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து சொல்லப்படுது. சமீபமா வந்து பாத்தீங்கன்னா வந்து மழைநீர் சேகரிப்போட அவசியத்தை பத்தி வந்து பிரதமர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மழைக்கால நேரத்துல வந்து நம்மளுடைய மழைநீரை நம்ம சேர்த்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பயனடைய முடியும் அப்படின்ற ஒரு வலிமையான கருத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதே போல இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா எல்லோருக்குமே அவங்களுடைய அன்னை அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அன்னை இல்லாம நம்ம இல்ல. அப்படிப்பட்ட அன்னையோட பெயர்ல மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் அந்த இயக்கத்துல வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரெண்டு விஷயத்த பார்க்கிறோம். ஒண்ணு, நம்மளுடைய தாயை வந்து நம்ம பெருமைப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில மரம் வளர்க்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மக்கள் பணினா இதுதான், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களை நல்வழிப்படுத்துது, அதே சமயம் நாட்டுக்கும் நல்லதை வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுல முன்வைக்கிறாரு பிரதமர். நீங்க எப்படி பாக்குறீங்க இத?
0: பாரத பிரதமர் ஆவதற்கு முன்பாக ஒரு நேர்காணல்ல சொல்ற விஷயம், நான் பெருசு விஷயம் எல்லாம் பண்ண மாட்டேன் அவர் சொல்றாரு. அதாவது பெரிய விஷயங்களை சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு யுக புருஷனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் வாயிலிருந்து வந்தது. நான் பெரிய விஷயம் எல்லாம் செய்வேன், சின்ன சின்ன விஷயங்களை கோர்வையாக செய்வேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கோர்வையாக செய்து பிடிக்கப்படும் பொழுது அது பெரிய விஷயமாக மாறுகிறது. இதுல வந்து இப்படிதான் நான் ஒர்க் பண்ற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது இப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, சின்ன சின்ன விஷயங்கள். முதல்ல விஷயம், இந்தியாவுடைய சாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம். அந்த ஃபேமிலி சிஸ்டத்துடைய மெயின், ஒரு குடும்பத்தின் அச்சாணி அப்படின்னா அது வந்து தாய். அவருடைய தாய்க்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணெதிர நம்ம வந்து அவர் வாழ்ந்த விஷயம் நம்ம பார்க்கறோம். ஸோ அதை மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி சிஸ்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். இதே மாதிரி மரம் நடுவது அப்படின்னும் போது சில நாடுகள் நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பேரை கிரீன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த நாட்டுடைய தலைவர், முதல் தலைவர் லீ குவான் யூ அவர்கள் இதே போல மரம் நடுவது அப்படின்றத எடுத்துட்டு வந்தார். இன்னைக்கு அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு. அதே போல பாரத பிரதமர் சில விஷயங்கள்லாம், அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு கேட்கிற விஷயம்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா துடைப்பத்தை கையில் எடுப்பது, அந்த நாட்டுடைய குப்பைகளை சரி செய்வது. அது வந்து நான் சொல்றது உள்ளுக்குள்ள அரசியல் இல்ல, தெருக்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஸ்வச் பாரத். அது ஆரம்பிக்கும் போது பல்வேறு லெவல்ல இருக்கவங்க பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு சரியா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் முக்கியம். இன்னொன்னு, நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளுடைய மக்கள் வந்து எல்லாத்தையுமே உடனே ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்க. ஆனா இதுக்கு பெரிய நாடு, இது சின்ன நாடு கிடையாது, பெரிய நாடு, இதுக்கு நாள் எடுக்கும். ஆனா அன்னைக்கு அவர் எடுத்த அந்த விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? 2014 போது இருந்த இந்தியாவுடைய ரயில் நிலையங்கள் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, இந்த வித்தியாசம் அவர் அன்றி கையில் எடுத்த துடைப்போம். அதே போலதான் இன்று மரம் நடும் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காருல்ல, இது பிரதமர் மோடி அவர்களுடைய எடுத்துக்கூடிய முன்னெடுப்பு எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இவர் எதுக்காக இதை சொன்னாரு, எதுக்காக இதை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஜெனரலா சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பொலிட்டிஷியன் தான், அது வந்து ஒரு மாற்று கருத்தே இல்ல. அது நம்ம பாரத பிரதமர் போறதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனாலும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா அதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்தியாவுடைய பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த எலெக்ஷனை முன்வைத்து இருக்காது, அடுத்த தலைமுறையோ இல்ல நூற்றாண்டையோ குறிவைத்து தான் இருக்க முடியும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் ஒரு பிளான் அனுப்புறார், ஒரு வரைபடம், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தோட வரைபடம் அனுப்புகிறார். அது ராத்திரி ஒரு 11 மணிக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு போகுது. 1 மணிக்கு பதில் வருதான், இந்த வரைபடம், இந்த டிசைன், இந்த பிளான் வந்து நல்லா இருக்கு, ஆனா அது இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு கரெக்டா இருக்கும். நீ 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சோ நீங்க இந்த பிளானை மாத்தணும், ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ஊர் எப்படி மாறும்னு யோசிச்சிங்க, அப்ப இந்த ரயில் நிலையம் இந்த டிசைன் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி இந்த ரயில் நிலையத்தை வடிவமைத்து மாற்றி பாருங்கள். அப்ப நீங்க அதை எடுத்தீங்கன்னா சரியா வரதான் பார்த்துட்டு அப்புறமா அனுப்புங்க. சோ நான் சொல்லும் போது நேரம் பாருங்க, 1 மணி. சோ அப்படிப்பட்ட ஒரு நான் சொல்றது இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு அது பண்ணிருக்கலாம், ஆனா அது பண்ணல. சோ அடுத்த

0: நூற்றாண்டோ இல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த திட்டம் போய் சேரணும். அது ரயில் நிலையமா இருந்தாலும் அடுத்த தலைமுறை வரணும்னா ஒரு 20 வருஷம் ஆகும். அப்ப 20 வருஷம் கழிச்சு ஒரு இன்னைக்கு பிறக்கிற குழந்தை 20 வருஷம் கழிச்சு காலேஜ் போகுது. சோ அந்த காலேஜ் போகக்கூடிய குழந்தை எப்படி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரயில் நிலையம் இருக்கணும்ன்றதுதான் திட்டம். அதனால இன்னைக்கு மரம் நடுறோம்னா இன்னைக்கு பலன் அனுபவிக்க மாட்டார்கள். அது பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் அது பலன் போய் சேரப்போகுது. அந்த முன்னெடுப்பை இன்று எடுக்கிறார். அதனால தான் அவரோட திட்டம் வந்து சாதாரணமாக தெரியும். என்ன மரம் நடுதல் என்ன இருக்கு, மரம் நடுவதை சாதாரணமாக நிறுத்தவில்லை. இப்போ பிரிக்ஸ் மாநாடு நடந்தது, அதில் 11 தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை பேரையுமே எவ்வளோ விஷயம் பண்ண வச்சிருக்கலாம், ஆனால் அத்தனை பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அந்த மரம் நடும்பொழுது நாளைக்கு அந்த மரம் வளரும். ஸோ இந்த நாட்டிலேருந்து வேற ஒரு தலைவர் வருவாங்க. இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு தலைமை இருக்கு அப்படின்றது அந்த நாடோட சில நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டிலேருந்து வந்தவங்க இந்த இடத்துல மரம் நட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரும். அது வந்து உலகத்துடைய முக்கியமாக இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு வருது. இப்போ எல்நினோ லானினா நிறைய பருவநிலை மாற்றம் இருக்கு, சீதோஷ்ண நிலை மாறும் போது மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை வந்து முன்னெடுக்கிறார். ஸோ சாதாரணமாக ஒரு சின்ன நிகழ்வாக தான் இருக்கும், அம்மாவின் பெயரில் ஒரு மரம்ன்ற மாதிரி சாதாரணமாக இருந்தாலும் இதற்குள்ளே இவ்வளவு விஷயத்த அவரால் சைலண்டாக உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியுது. இன்னொன்று, மரம் நடுவது சாதாரண நபர் அல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர். அவர் வந்து முன்னெடுக்கும்போது அவரை பின்தொடரும் பலரும் இதை செய்வார்கள். அப்போ வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்த கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்க முடியும் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு.
1: நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருவதா சொல்லியிருக்கீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 9:29 40 நொடிகள். நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, ராம் தங்கடகை மாளிகையின் சுழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கடகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கடகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 9:35, 12 நொடிகள். தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சியில் இருந்தாக பாடல் கேட்கலாம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றென்றும் கைராசி, காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி.

0: புதுச்சேரி.
1: தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சி அடுத்த பாடல் கேட்கலாம். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து.

நேகளே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 10:24:45. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:29, 19 நொடிகள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா பாடல் கேட்கலாம், தனி காட்டு ராஜா திரைப்படத்தில் இருந்தேன்.

நேரம் 10:39 நிமிடம் 4 நொடிகள். சிந்தை வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்தக பாடல் கேட்கலாம், சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்தில் இருந்தேன்.

0: நேரம் 10:44 50 நொடிகள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா பாடல் கேட்கலாம், அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்தில் இருந்து.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

நேரம் 10:54. தேன்சிந்தேவானம் நிகழ்ச்சியோட நிறைவாக பாடல் கேட்கலாம், கடலோர கவிதைகள் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜே ஜெனா.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேகலே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தேவிகராம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இலை மற்றும் வேர் நோய்களை கட்டுப்படுத்தும் பயோகார்டு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் சி சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மியாஸ்தேனியா கிராவிஸ் மற்றும் மல்டிபிள் செலோரிசிஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பி ஆனந்தி. 2:00 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், உலக இதய நாள் குறித்த நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இருதயவியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பை வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரை, மீண்டும் 10:20 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். இதனிடையே 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாடை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பதினொன்று பத்துக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மேலும் காலை 9:30 முதல் 1:30 வரையிலும், பிற்பகல் 3:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அனல் செய்ய கேட்கலாம். நமது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணா அவர்கள் மிருதகம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம். நெறிப்படுத்துகிறார் சசிகலா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்